0: முகவரி eastfm102.7@gmail.com.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். புதிய மணித்தியாலம் என்றவுடனே அது மட்டுமல்லாமல் 8 மணி அப்படி என்றாலே போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இருக்கின்றது. இன்றைய நாள் நாங்கள் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் 2 ஊர்களை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். வளமையை போன்றுதான், இலங்கையிலிருந்து ஒரு ஊர், இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊர், இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நாள் நாங்கள் என்னென்ன ஊர்களை கொண்டு வந்திருக்கிறோம் சாரணா?
0: ஆமாம், இலங்கையிலிருந்து தம்பளகாமம், தமிழ்நாட்டிலிருந்து விழுப்புரம் ஆகிய 2 ஊர்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். இந்த 2 ஊர்களில் இடம்பெற்றிருக்கும் எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்க வேண்டும். நேரொருவர் 3 சொற்கள் வரை இணைந்து கொண்டு எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் சில சொற்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். காப்பு, காரம், தரம் ஆகிய சொற்கள் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். நீங்கள் இந்த சொற்கள் தவிர்த்து வேறு சொற்களை கண்டுபிடித்து எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
1: ஆகவே மீண்டும் அந்த 2 ஊர்களையும் உங்களுக்காக தருகின்றோம். இலங்கையிலிருந்து தம்பளகாமம், தமிழ்நாட்டிலிருந்து விழுப்புரம், இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் வந்து சொற்களை வந்து உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கின்றது.

0: முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நாங்களும் கையை தட்டி அப்படியே நிறைவு
1: பண்ணோம்.
0: ஆனா இன்னுமே முடிவடையவில்லை, ஒரு சின்ன பிரேக் கொடுத்திருந்தாங்க.
1: நிச்சயமாக அந்த சின்ன பிரேக்குக்கு பிறகு மீண்டும் போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. கேபோ வேர்டே மற்றும் அர்ஜென்டினா இடையேக்கான இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது மறுபடியும் வந்து அர்ஜென்டினா இன்னொரு கோல் போட்டிருக்கிறாங்க. 2-1 என்ற வீதம் இந்த போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது. அர்ஜென்டினா 2 கோல்கள், கேபோ வேர்டே 1 கோல் வீதம் பெற்றிருக்கின்றது.
0: சரி, அவ்வளவு கெரியா வந்து மெஸ்ஸி வந்து முடிக்க மாட்டார் தானே, என்ன எப்படியாவது ஒரு கோலை வந்து
1: எடுக்காம முடிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் டிரால முடிகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு,
0: மிக மிக குறைவு. இந்த கேம் எங்கே இடம்பெற்று இருக்கிறது அப்படின்றால் மயாமி ஸ்டேடியத்தில் தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அர்ஜென்டினா இன்னொரு கோலையும் பெற்றிருக்கின்றது. ஆகவே 2-1 என்ற வீதத்தில் அர்ஜென்டினா வந்து.
1: இன்னும் நோட்டீஸ் பண்ணீங்களா, ஒரு தடவை நாங்க கதை கேட்கத்தான் இந்த கோல் போடுறோம். அப்ப எங்கட வாய் ராசியா கூட இருக்கலாம்.
0: இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். சரி, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நாங்க என்ன நிகழ்ச்சியில இருக்கிறோம் என்றதையே மறந்துட்டேன். போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியில நாங்களும் இருக்கின்றோம். இங்கே கூட ஒரு போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது,
1: கடும் போட்டி.
0: கடும் போட்டி இலங்கையிலிருந்து தமிழகமும் அதே போன்ற தமிழ்நாட்டிலிருந்து விழுப்புரம், இந்த 2 ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுடைய நேர்களும் வந்திருக்கிறாங்க, என்னென்ன சொற்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தேவகுமார்?
2: ஒரு ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு பிரேக் அடிச்சு எடுத்துட்டு வந்து உடனே ஒரு கோல போட்டு நிக்கிறீங்களா
0: பாத்தீங்களா? அப்படியே அதுதான் அர்ஜென்டினா. சரி, இப்ப நீங்க 3 சொற்களை வந்து நீங்க சொல்லுங்க.
2: பலகாரம்,
1: பலகாரம்,
2: விஹாரம்,
0: விஹாரம்,
2: மரம்,
0: மரம். சரி, நன்றி தேவகுமார்.
2: நன்றி மற்றவர்களுக்கு இடம் போட்டுக்கிறார்.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். என்னென்ன சர்க்கிளோடு வந்திருக்கார் என்று கேட்கலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். நான் கபடிக்க, நீங்க நலமா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறேன். உங்களை நிகழ்ச்சியில கேட்டுக் கொண்டிருப்பேன்.
1: மகிழ்ச்சி. சரி சொல்லுங்க, நீங்க கண்டுபிடித்த அந்த 3 சொற்கள் என்னென்ன?
3: பிம்பம்,
1: பிம்பம்,
3: புரதம்,
0: புரதம்,
3: காலம்,
0: காலம். சரி, நன்றி ஸ்கார்பரோ ரஞ்சினி.
3: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். அவர் என்ன சர்க்கிளோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம்.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: புரம். சரி, நன்றி நன்றி. எங்களோட இணைந்து சிங்கம்,
4: நன்றி.
0: சரி, அடுத்த நேரிடம் செல்ல போன்றோம். அவர் என்னென்ன சொற்களோடு வந்திருக்கிறார் என்று கேட்கலாம்.
1: இணைந்திருக்கும் நேர் வணக்கம். வணக்கம்,
5: என்ன
1: பேர்?
5: வேலணையூர் பாலச்சந்திரன் பிரசாத் கேக்குறேன்.
0: பாலச்சந்திரன் பிரசாத், எப்படி இருக்கீங்க?
5: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன அந்த நீங்க கண்டுபிடித்த வார்த்தைகள் என்னென்ன?
0: பரவாயில்ல, நீங்க 3 சொல்லுங்க.
5: தலம், பலம், புலம்.
0: தரம்,
5: தலம், புலம்,
1: புறம்,
5: பலம்,
0: பலம். சரி, இதுல வந்து தரம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம்.
5: தலம், தலம், தலம், தலம், தலம், தலம், கோயில்,
1: தலம்,
0: தலம். சரி, நன்றி எங்களோடு இணைந்து கொண்டதற்கு. தலம்,
5: நன்றி நன்றி
0: நன்றி. நீங்களும் இவ்வாறு தான் தொடர்ச்சியாக அழைத்து நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 416-5544-404 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.

0: மனசெல்லாம் மலையா இருக்கு, ஆனா வெளியில மலைய காணலையே சகனா.
1: அதான் வரவ கூப்பிடுறீங்க போல.
0: பாட்டு மூலமா நாங்க கூப்பிடுறோம் மலை கெதியா.
1: சந்தோஷம் தான்.
0: சரி, நேரம் 8:16 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங் போவோமா உருகுளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். எங்களோட இன்னும் இரண்டு நீர்கள் வந்திருக்கிறாங்க, என்னென்ன சொற்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், நான் ரூபன்.
1: வணக்கம் ரூபன், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமா இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: தவிப்பு.
0: தவிப்பு.
2: கேரம்.
0: கேரம்.
2: காப்பு.
0: காப்பு. நாங்கள் ஏற்கனவே காப்பு சொல்லியிருந்தோம்.
2: கேரம் வந்துட்டுதான்.
0: கேரமும் சொல்லியிருந்தோம்.
1: நாங்கள் உதாரணத்துக்கு தந்த சொற்கள் இல்ல, இரண்டு சொற்கள்.
0: விஹாரம். சரி, நன்றி நன்றி ரூபன்.
2: நன்றி.
0: அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஒரு தரம், வணக்கம் ரெண்டு தரம்,
1: வணக்கம் மூன்று தரம்
0: காணவில்லை. சரி, நீங்கள் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 416-5544-404 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம். இப்பொழுது
1: இன்னொரு கோலும் வந்து பெற்றிருக்கின்றது. கேபோ வேர்டே மறுபடியும் டிரா வந்துட்டுது. அதாவது அர்ஜென்டினா கேபோ வேர்டேக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே அர்ஜென்டினா இரண்டு கோல்கள் பெற்றிருந்தது. இந்த பொழுதில் கேபோ வேர்டேயும் தன்னுடைய இரண்டாவது கோலை பெற்றிருக்கின்றது. 2-2 என்ற வீதத்தில் இந்த போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: சரி, இந்த இரண்டாவது கோலை வந்து கேபோ வந்து தங்களுடைய 103வது நிமிடத்தில் வந்து பெற்றிருக்கின்றாங்க. இப்போ அர்ஜென்டினாவுக்கு ரெண்டு கோல், கேபோக்கு வந்து இரண்டு கோல்களாக இருக்கின்றது. மயாமி ஸ்டேடியத்தில், மயாமி கார்டன்ஸ்ல வந்து இந்த போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
5: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
6: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
7: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நே பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், Unit 406, 416-908-5656.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
9: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபேஸ் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகாலன் உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கறி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க Free admission, free parking. Kuttu Fest 2026.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி கார்
11: என்னது?
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
13: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
12: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
13: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
14: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்று இலங்கையிலிருந்து தமிழகமும் அதேபோன்று தமிழ்நாட்டிலிருந்து விழுப்புரம் இந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். எங்களோடு நிறைவாக ஒரு நேயர் வந்திருக்கிறார், யார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? ராணி, எப்படி இருக்கிறீங்க ராணி?
0: நாங்க ரெண்டு பேருமே நல்ல சும்மா இருக்கிறோம் ராணி. அப்போது உங்களை தான் நாங்க மூன்று தரம் கூப்பிட்டோமே. என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: விரதம்,
2: மதம்,
0: மதம், சரி,
2: காலம் சொல்லி
1: போட்டுமா? காலம் வந்து விட்டது.
2: காவி,
1: காவி,
0: காவி, சரி. நன்றி, நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு ராணி.
2: நன்றி. நன்றி
0: சஹானா. சரி, நாங்களும் இத்தோட போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த இரண்டு ஊர்களும் தமிழகமும் மற்றியது விழுப்புரம். நாங்கள் உதாரணத்திற்கு சொன்ன சொற்கள் காப்பு, காரம், தரம்.
1: ஆமாம், இது தவிர்த்து நேர்கள் இணைந்து கொண்டு எக்கச்சக்க சொற்கள் எங்களுடன் பகிர்ந்திருந்தார்கள். அந்த வகையில் பலகாரம், விகாரம், மரம், விம்பம், புரதம், காலம், காம்பு, மப்பு, புறம், பலம், தவிப்பு, விரதம், மதம், காவி ஆகிய சொற்கள் பகிர்ந்திருந்தார்கள். இது தவிர்த்து இன்னும் ஏனைய சொற்கள் நாங்களும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது விம்பம், பரம், தப்பு, பலம், விதம், பழு, பழுப்பு, பதம், புலம் ஆகிய சொற்களும் வந்து இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட சொற்களாக இருக்கிறது.
0: இன்று இணைந்து பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அர்ஜென்டினா கப் வேர்டே இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்போது அர்ஜென்டினா மூன்றாவது கோலை பெற்றிருக்கின்றது. 111 நிமிடத்தில் கிறிஸ்டியன் ரொமேரோ தன்னுடைய கோல் போட்டிருக்கின்றார். மூன்றாவது கோலாக இருக்குது. அர்ஜென்டினா கப் வேர்டே இடையிலான போட்டியில் 3-2 என்ற விதத்தில் தற்போது போட்டி நடைபெற்றுக் கொண்டு வந்து இப்ப பிரேக் விட்டிருக்கிறாங்க. சோ இன்னும் தொடர்ந்து பார்க்க வேண்டும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் குறைவான வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு காலாண்டுக்கு ஒருமுறை வழங்கப்படும் ஜிஎஸ்டி எச்எஸ்டி மீளளிப்புகளில் 25% அதிகரிப்பு இன்று ஆரம்பிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூல தொகையின் 50% வாழ்க்கை செலவு உயர்வுக்கான நிவாரணமாக கடந்த மாதம் வைப்பிடப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கான அதிகரிக்கப்பட்ட ஜிஎஸ்டி எச்எஸ்டி மீளளிப்புகள் இன்று முதல் வைப்பிடப்படும். இவற்றிற்கான அறிவிப்புகள் கடந்த ஜனவரி மாதத்தில் பிரதமர் மார்க்கானியால் வெளியிடப்பட்டிருந்தன.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடர்பில் மிகவும் அவதூறாக பேசிய குற்றச்சாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்ஜாமீன் வழங்கக்கோரி அவர் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கண்டித்துள்ளனர். இந்நிலையில் திமுகவின் ஒவ்வொரு ஊழலாக வெளிவரும் நிலையில் மு க ஸ்டாலின் உத்தமர் வேடம் போடுவதற்கு முயற்சிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் சாடியுள்ளது. மறுபுறத்தில் சாலையை அமைக்காமல் நிதி விடுவிக்கப்பட்ட முறைகேட்டில் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏ வ வேலு சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றுள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது அவர்கள் முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வின் அவசியம், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஆகிய விடயங்களும் கலந்துரையாடப்பட்டுள்ளன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். The station with the best music.
3: East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் June 21 ஞாயிறு கொடியேற்றம் June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா July 2 வியாழன் வேட்டை திருவிழா July 3 வெள்ளி சப்பரம் July 4 சனி தேர் திருவிழா July 5 ஞாயிறு தீர்த்தம் July 6 திங்கள் பூங்காவனம் July 7 செவ்வாய் வைரவர் மடை அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்ட விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890
3: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipu Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7

0: நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தருவாயில் வந்து இப்ப ஃபீஃபா வேர்ல்ட் கப் இன்றைய நாள் போட்டி வந்து நிறைவு பெற்றிருக்கின்றது.
1: அப்பொழுது
0: நிறைவு பெற்றிருக்கின்றது உத்தியோகபூர்வமாக. அதாவது அர்ஜென்டினா வந்து 3 கோல்களை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று
1: கேபோ வெர்டே 2 கோல்கள் பெற்றிருந்தது. அர்ஜென்டினா இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கின்றது. 121 நிமிட நிறைவில் இந்த போட்டியின் நிறைவுக்கு வந்து, அதாவது ஒபிஷியலா நாங்கள் பிராங்க் பண்ணாமல் உண்மையிலேயே போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. 3-2 என்ற விதத்தில் அர்ஜென்டினா இன்றைய நாள் போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறது.
0: ஆகவே அர்ஜென்டினா அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் நாங்கள் 2 விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% அதிகரிக்கப் போகின்றது.
1: அந்த வகையில் நள்ளிரவில் வெப்பநிலை 22°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. உணர்ல 27°C இருக்கப் போகிறது. மழைப்பொழிவுடன் கூடிய இரவு பொழுதாக இருக்கக்கூடும் அப்படின்ற எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரேஞ்ச் ஹீட் வார்னிங்கும் வந்து ஜிடிஏ பெரும்பாலான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் சனிக்கிழமை இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னால், நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 28°C உணர்லை 39°C இருக்கப் போகிறது. மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 25°C உணர்லை 31°C இருக்கப் போகின்றது.
0: இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சஹானா லங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேயர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்கார்போரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: You're listening to East FM 102.7 CJRK.
1: Show mercy on it.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமட் தம்சேன், 4370-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: வாவ், அது அப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777, mortgagesolutions.ca.
6: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
7: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 camsonics.com.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509, 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026 சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன் கரிகாலன் உணவகம் ஈழம் கிச்சன் ஃபியூஷன் பை டி அடங்கலாக 20 மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ் தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட் டான்சர்ஸ் தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30 மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம் கொத்து ஈட்டிங் காம்படிஷன் பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கரி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 முதல் இரவு 10 வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்க Free admission, free parking. Kuttu Fest 2026.
2: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். July 18-19 தேதிகளில் வல்மரின் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா July 23-24-25-26 மற்றும் July 31 August 1-2-3 நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514 416-455-3514.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் EastFM 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில்,
1: 416-731-7044. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் $8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் $6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: Weekend East FM 102.7. It's cool.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tankless Water Heaters, Visada Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Survey-ai Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Survey-inai Valangugindargal, Raman Home Comfort, Markham & Steel Sandipil, Yellow Buildingil, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப். 647-818-2798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில்.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இமிடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908-56.
11: Weekend, Weekend East FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7

பதினெட்டு பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

0: East FM, your radio, your music, 102.7.
1: تقدر تعمل كل حاجه.

நேரம் காலை 9:02 டொரண்டோ 23 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிருந்து 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இருந்திருக்கலாம். அதே நிலையம் 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம். தொடர்புகளுக்கு 4168241212. மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை தொடர்ந்தும் GTA பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் இந்த ஹீட் அலர்ட்டுடன் அல்லது ஹீட் வார்னிங்குடன் கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மழையோடு கூடிய ஒரு பொழுது 26 டிகிரி செல்சியஸ் அன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. அதே நேரம் குறிப்பாக இரவு 20 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 23 இருக்கும். இப்போது உணர்நிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை சூரிய உதயத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் 5:41 சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 9:02 இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் முழுவதும் ஒரு வெப்பநிலை மிகுந்த ஒரு வாரமாகவும் இருக்கப் போகின்றது. நாளைய நாள் 24, திங்கள் 23, செவ்வாய் 25 டிகிரி செல்சியஸ். இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவனை பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்டர் ஃபெமின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காலை காற்றலையில் தொடர்ந்தும் 11 மணி வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் உங்களோடு நான் என் நண்பன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: நக ரக நக நக அருள் புரிந்திடு அழகா, அகமுக நக ரக நக நக அருள் புரிந்திடு அழகா.
1: என்னுடைய கருணை வெள்ளிகள் கலங்க துடைக்க மனங்கள் தெளிய ஆறுபடை முருகனும் கபடிக்க

நேரம் காலை 9:09 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் சனிக்கிழமையின் காலை காற்றில் ஊரணிந்திருக்கின்றோம். பாரதி நாட்களில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. உள்ளூர் உலகத்தின் செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமல்லாமல் ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படின்னு சொல்லி இந்த காலை பொழுதில் உங்களோடு உற்சாகப்படுத்த 2 மணித்தியால பொழுது காத்திருக்கிறது. எல்லோ மார்னிங் இன்றைய நாளிலும் தொடர்ந்து ஜிடியில் அமலில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கேட்டு மாறி வழியில் செல்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஆடைகளாக இருக்கலாம். இந்த காலநிலைக்கு ஏற்று மாறி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இந்நேரம் சிட்டி ஆஃப் டொரண்டோவினால் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகின்ற இந்த பூல்கள் அல்லது நீர்த்தடாகங்கள் கூட அதனுடைய நேரம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கின்றது. காலநிலை கேற்றுமாறி, வெப்பத்துக்கு ஏற்றுமாறி அப்படின்னு சொல்லி அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த ஜூலை மாதம் 4 வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற நேரமாக இருக்கின்றது இந்த நேரம். நியூயார்க் மாநிலத்தை பொறுத்தவரையில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டுக் கொண்டது. வலுக்கட்டாயமாக மனிதர்களை பிற மனிதர்கள் பிடித்து வைத்து அவர்களிடமிருந்து வேலை வாங்குகின்ற இந்த முறை, இந்த முறை ஒழிக்கப்பட்டுக் கொண்டது 1827 அப்படி என்று சொல்லப்படுகிறது. உலகின் முதலாவது அதிதூர தொடர்வண்டி போக்குவரத்தாக இருக்கின்ற இந்த ட்ரெயினாக இருக்கலாம், ராம்பாக இருக்கலாம், ஒரு நாடுகள் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சபே இது பர்மிங்ஹாம் லிவர்பூல் நகரங்களுக்கு இடையில் ஆரம்பிக்கப்பட்டுக் கொண்டது. இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைய நாளில் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்துக் கொண்ட வில்லியம் ஷாக்லி அவர்கள் அதை கண்டுபிடித்ததாக உலகிற்கு அறிவித்துக் கொண்டதும் இந்த நாளாக இருக்கின்றது. 1951 வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. அது இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் இந்த வேளையில் தாமதம் ஏற்ற பயணங்களை காலை பொழுது தந்து கொண்டிருக்கின்றது. 401 வெஸ்ட்பவுண்டில் நெல்சனுக்கும் மார்க்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெஸ்ட்பவுண்டினுடைய கலெக்டரில் ஒரு வாகன விபத்தொன்று பதிவாகி இருக்கின்றது. அந்த இடத்தில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. 1% விலை அதிகரித்திருக்கிறது. பெரும்பாலான இடங்களை பொறுத்தவரையில் 162.9% இன்றைய நாளில் லிட்டர் ஒன்று விற்பனையாகிறது. குறைந்த விலையாக ஓனில் இலக்கு 7990 ஹைவே 27 அமைந்திருக்கின்ற பயணியரில் நீங்கள் 142.9% லிட்டர் ஒன்றை இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 9:11 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. ஒரு நிதிரக்கின்றீர்கள்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப்பன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இமிடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. selasi.ca.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேரம் காலை 9:26. சனிக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம். 11 மணி வரை இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் சிட்டி ட்ரோன்ரோ சொல்லுகின்ற விடயங்களுக்கு முன்னதாக, சலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக. சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக் கொள்ள இன்றைய விரயங்கள் சலசி பர்னிச்சர், 3350 Pharmacy Avenue, Scarborough. ஃபீபா உலக கிண்ண போட்டிகளில் இன்றைய நாளில் கனடாவை பொறுத்தவரையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கனடா இன்னும் ஒரு வரலாற்றை இன்றைய நாளில் படைக்குமா என்பது எல்லோரும் காத்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. கனடாவை பொறுத்தவரையில் ஃபீபாவினுடைய தரவரிசையில் இப்பொழுது 30 இடத்தில் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. இன்றைய நாளில் மொரக்கோ அணியை கனடா அணி சந்திக்க காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி பெறுகின்ற பொழுது அடுத்த கட்டத்துக்கு கனடா நுழைவதற்கான வாய்ப்பை கனடா பெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியின் போது லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த வாரம் கனடா 1-0 என்று வெற்றி பெற்றதனூடாக நாக் அவுட்டில் இருந்து இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் இன்றைய நாளில் இடம்பெறப்போகின்ற முக்கியமான போட்டி இந்த போட்டியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் கனடா மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. கனடா மொரோக்கோ அணியில் வெற்றி பெறுகின்ற அணி July 9 பாஸ்டனில் இடம்பெற இருக்கின்ற போட்டி. இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற இன்னொரு போட்டியாக இருக்கின்ற பராகுவே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது அந்த அணியில் வெற்றி பெறுகின்ற அணியோடு மோத காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்று டொரண்டோ உட்பட கனடாவின் பல்வேறுபட்ட நகரங்கள், வான்குவர் இப்படி என்று சொல்லி பல இடங்களில் இன்றைய நாளில் இந்த ஃபீவாவுக்கான ஃபேன் ஃபெஸ்டிவல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேதன் பிலிப் ஸ்குவராக இருக்கலாம், அதே நேரம் ஏனைய இடங்களாக இருக்கலாம், பல இடங்களில் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஞாபகப்படுத்தத்தக்கது. அதே நேரம் சிட்டி ஆஃப்ரோம் இது குறித்து ஞாபகமூட்டியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த காலநிலையையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் சில வேளைகளில் இப்படியான வேளைகளில் மூழ்கி இருக்கின்ற பொழுது உங்களுடைய பெற்றாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், மாறுக்கறி காருக்கில் விருண்டு போயிடாதீங்க என்பதை அவர்கள் மறுபடியும் ஞாபகமூட்டியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு இடம்பெறுகின்ற பொழுது இப்பொழுது நேதன் பிலிப் ஸ்குவராக இருக்கலாம், அதே நேரம் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அதற்கான பொது போக்குவரத்தினை பாவிக்கலாம், பாவிக்கின்ற பொழுது இந்த வாகன நெரிசல்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே கனடா இன்றைய நாளில் மொரோக்கோ அணியை சந்திக்கின்ற போட்டி இன்று 1:00 இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. 5:00 பிரான்ஸ் மற்றும் பராகுவே அணிகள் மோதுகின்ற போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. நாளைய நாளில் பிரேசில் நோர்வே அணிகள் மோதுகின்ற போட்டி இடம்பெற போகின்றது. இரவு இடம்பெற்றுக் கொண்ட போட்டி அர்ஜென்டினா மற்றும் கெபோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 3-2 என்று அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் கோலை போட்ட மெஸ்ஸி இப்பொழுது இதுவரையிலும் விளையாடிய வீரர்கள் அதிக கோல்களை போட்ட பட்டியலில் முன்னிலையில் இருக்கின்றனர். 7 இந்த உலக கிண்ண போட்டியில், அதே நேரம் பிரான்சினுடைய மேப்பை 6 முன்னிலையில் இருக்கின்றார். இன்று இடம்பெறுகின்ற போட்டியில் அவர் கோல் அடிப்பாராக இருந்தால் இந்த பட்டியலில் அவர் முன்னிலையில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய போட்டியில் பலர் கண்டு வியந்த ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், 40 ஒருவர் இந்த அர்ஜென்டினாவுக்கு எதிராக விளையாடி கொண்ட அணியாக இருக்கின்ற கெபிபேடி அணியை பொறுத்தவரையில் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற 10 உள்ளடக்கிய ஒரு நாடு தான் இந்த கெபே அணி என்பது குறிப்பிடத்தக்கது. போர்ச்சுகலிடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒரு நாடு. இந்த அணி உலக தரவரிசையை பொறுத்தவரையில் 67 இடத்தில் இருக்கின்ற ஒரு அணியாக இருக்கின்றது. ஸ்பெயினை சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தது, அதே நேரம் உருகுவேயை சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தது, சவுதி அரேபியாவை தோற்கடித்திருந்தது. இப்படி இந்த நிலையில் தான் இந்த 16 என்று சொல்லக்கூடிய நாக் அவுட் சுற்றுக்குள் அது தகுதி பெற்ற ஒரு அணியாக மாறியிருந்தது. மெஸ்ஸி நேற்றைய நாளில் சில இடங்களில் ஸ்தம்பிக்க வைத்த ஒருவராக மாறியிருந்த ஒருவர் யார் அப்படின்னு சொல்ல, மெஸ்ஸியினுடைய கோல்களை ஸ்தம்பிக்க வைத்த அல்லது ஒரு தடுப்பு சுவராக கெபே அணிக்கு இருந்தவர், அதனுடைய கோல் காப்பாளராக இருந்த, கோல் கீப்பராக இருந்த வொசிங்கா என்பது குறிப்பிடத்தக்கது. வொசிங்காவை பொறுத்தவரையில் 40 ஒரு மனிதராக இருக்கின்றார். ஆனால் அவருடைய திறமையான பெர்ஃபார்மன்ஸ் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவர் அதாவது இனி அணிகளுக்கு சிம்மசுபணமாக அவருடைய தடுப்பு உள்ளடக்கிய
இருப்பதோடு மட்டுமல்லாமல் நேற்றைய நாளில் 3-2 என்ற கோல்கள் அடிப்படையில் தான் அர்ஜென்டினா வெற்றி பெறுவதற்கான மிக சிறந்த ஒரு கடுமையான போட்டியையும் அந்த அணி கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எனவே அப்படியான ஒரு அணி நேற்றைய நாளிலிருந்து விடப்பெற்றிருக்கிறது. இப்போது அர்ஜென்டினா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே அன்றைய நாள் மதியம் 1 மணிக்கு இந்த போட்டிகள் இடம்பெறப் போகின்றது. அதே நேரம்

இன்று எதை பற்றி பேசிக் கொள்ளப் போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். இந்த சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு நாங்கள் அதிகமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம் அல்லது வாக்கியம் அல்லது சொல் என்பது வந்து டர்ட்டி பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடுவதற்கு முன்னர் அந்த பிளேட் வந்து எவ்வளவு கிளீனாக இருக்கும் என்பது நீங்கள் பிளேட் எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். அதை கழுவி சுத்தமாக ஒரு சுத்தமான பிளேட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் சாப்பிட்ட பிற்பாடு எல்லோரும் சொல்லுகின்ற விஷயம் வந்து டர்ட்டி பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்த சாப்பிடுவதற்கு முன்னர் அந்த பிளேட் நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் சாப்பிட்ட பிறகு தான் அது டர்ட்டி பிளேட்ஸாக மாறி இருக்கின்றது. வாழ்க்கை நிறைய விஷயங்களை இதில் இருந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றது. இந்த அழுக்கு என்பது அதில் இருக்கின்ற அந்த டர்ட்டி என்பது அந்த உணவில் இருந்து வரவில்லை, அந்த உணவை நீங்கள் உட்கொண்டிருக்கின்றீர்கள். டர்ட்டி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உணவை உட்கொள்ள முடியாது, அதை பயன்படுத்திய செயல்முறையில் தான் இருக்கின்றது. அதை எப்படி சாப்பிட்டீர்கள் என்பதில் தான் அந்த டர்ட்டி பிளேட்ஸ் என்கின்ற அந்த சொல் அதிலிருந்து உருவாகி இருக்கின்றது. வாழ்க்கையும் அப்படித்தான், நல்ல எண்ணங்களோடு தொடங்கிய பயணங்கள் கூட சில நேரங்களில் காயங்களை விட்டு செல்லுகின்றன. தூய்மையான அன்பு கூட சில நேரங்களில் வலியை தரலாம். நேர்மையான முயற்சிகள் கூட சில வேளைகளில் உங்களுக்கு சோர்வை தரலாம். ஆனால் அன்பு தவறானது என்று அர்த்தமில்லை, முயற்சி வீணாது என்று அர்த்தமில்லை. அது வாழ்ந்ததுக்கான அடையாளம், தட்டு அளக்கானது அதிலிருந்த உணவுக்கான சான்று, இதயத்தில் இருக்கும் காயங்கள் நீங்கள் நேசித்ததுக்கான சான்றாக இருக்கும், ஒரு சோர்வான கால்கள் நீங்கள் நடந்த பாதையின் சான்றாக இருக்கும். ஆகையால் வாழ்க்கை உங்களிடம் சில கரைகளை விட்டு சென்றால் அதை வெட்கப்படாதீர்கள், அவை நீங்கள் உண்மையான வாழ்ந்ததுக்கான அடையாளங்களாக இருக்கும். எனவே அழுக்கான தட்டு உணவு இருந்ததுக்கான சாட்சி போன்று அனுபவங்களால் நிறைந்தது இந்த மனம் என்பதை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றீர்களோ வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக மாற ஆரம்பித்துக் கொள்ளும்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ESC லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2
0: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35th வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
6: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9 மணி 45 நிமிடம், 23 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் முடிஞ்சா சூரிய இணைந்திருக்கின்றோம். இந்திய பக்கம் சில இருக்கின்றோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழக அரசு மேற்கொண்டு வருகின்ற சில நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகவை பொறுத்தவரையில் இப்போது தமிழகவில் ஏனைய கட்சிகளில் இருந்து எம்எல்ஏக்களும் அல்லது முன்னாள் உறுப்பினர்களும் வந்து ஒன்று சேர்ந்து வருகின்ற ரீதியில் வந்து இப்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இன்று முறைப்படி தன்னை தாவேகாவில் இணைத்திருக்கின்றார். இது காலத்தின் கட்டாயம் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை பெற்ற தாவேகா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், பிசிக, கிம்னியூஸ், அதேபோன்று ஐயுஎம்எல்ஏ உள்ளிட்ட பிற கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருந்தது. இப்போது திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் இணைய கட்சிகள் வந்து இணைந்திருக்கின்றார்கள். இதில் நாள்தோறும் அதிரடி மாற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. அதிகாவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலரும் தாவேகாவுக்கு படையெடுத்து வருகின்ற ரீதியில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக தன்னை இணைத்திருக்கின்றார். அவர் அதிமுகவிலிருந்து மனவேதனையுடன் பிரிந்து வந்துள்ளோம். அதிமுகவில் சரியான தலைமை இல்லாத சூழலில் அங்கிருந்து பிரிந்து வந்து தாவேகாவில் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் தோல்வியடைந்து கொண்டிருந்தால் இபிஎஸ் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும் அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் போன்று காலத்தின் கட்டாயம் விஜய் என்றும் அவர் எங்களிடம் எளிமையாக அன்பாக பாசமாக பேசினார் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமையாக விஜய் உருவெடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் வைகை செல்வன் இதுகுறித்து குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது திருச்சி கிழக்கில் இந்த இடம்பெறப்போகின்ற இடைத்தேர்தலில் வேசிகா தலைவர் தொழில் திருமாவளவன் போட்டியிட வலியுறுத்தி அக்கட்சியின் சேலம் மாவட்ட பிரிவு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தொழில் திருமாவளவன் தான் போட்டியிட மாட்டேன் என்று சொல்லியிருந்த ரீதியில் தொழில் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் அப்படி என்று சொல்லி அவருடைய சேலம் மாவட்ட பிரிவு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றது. அவர் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் தமிழக அமைச்சரவையில் துணை முதல்வராக்கப்படலாம் என்ற செய்தியும் இதுகுறித்து வெளியாகி வருகின்றன. இந்தியாவினுடைய ஸ்ரோ மையத்திற்கு அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இவ்வாறு வெடிகுண்டு விடுத்தவரை பெங்களூர் போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இமெயில் மூலம் தகவல் வந்தது என்றும் தீவிர சோதனை மற்றும் விசாரணைக்கு பின்னர் வெடிகுண்டு எதுவும் வைக்கப்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். 9:48 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோறு நினைந்திருக்கின்றீர்கள்.

9:51 இன்றைய நாளில் கனேடிய அணிக்கும் மொரோக்கோ அணிக்களுக்கும் இடையிலான போட்டி இடம்பெறுகின்ற பொழுது கனேடிய அணி அவர்களுடைய அந்த கருப்பு நிற ஜெர்சியினை மேலங்கி வந்து அணியிருப்பதாக உத்தியோகபூர்வமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த ஜெர்சி அணிந்ததிலிருந்து கனடா தோத்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சென்டிமெண்டோடு கனேடிய அணி அடுத்த கட்டத்துக்கு இன்றைய நாளில் நகர காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், 1 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது, 32 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கை தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். கேப்பா பிளவு காணி விடுவிப்புக்கு ஆதரவாக நாளைய நாள் மாபெரும் ஒரு போராட்டத்துக்கு ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் உறுப்பினர் ஜூஷன் தெரிவித்திருக்கின்றார். ராணுவத்தினரால் கைப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த தமிழர் பூர்வீக காணிகளை விடுவிக்க நாளைய நாளில் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு சொந்தமான பல காணிகள் எவ்வாறு ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன, எனவே இதற்கு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் கேபா பிளவு பூர்வீக வாழ்விட காணிகள் குறித்து இந்த போராட்டம் இடம்பெற காத்திருக்கின்றது. இலங்கைக்கான தமது பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்ட் அவர்கள் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்திருக்கின்றார். தூதுவரை வரவேற்ற பிரதமர் இலங்கை மற்றும் சுவிட்சர்லாந்து இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவையும் ஒத்துழைப்பையும் பலப்படுத்துவதற்காக அவர் தனது பதவிக்காலத்தில் ஆற்றிய பங்களிப்புக்கு அவர் பாராட்டினை தெரிவித்திருக்கின்றார். இதன்போது அரசியல் விவகாரங்களுக்கான முதன்மைச் செயலாளர், குடியேற்ற விவகாரங்களுக்கான முதன்மைச் செயலாளர் ஆண்ட்ரியா, பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுந்தன்றி ஆகியோரும் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிவாயுனுடைய சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உணவக உணவுகளினுடைய விலைகளும் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. இது கமையா ஒரு போதி உணவு சோறு 15 ரூபாவினாலும், ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்துரொட்டி ஆகியவை 15 ரூபாவினாலும், சிற்றுண்டிகள் 5 ரூபாவினாலும், பராட்டா 5 ரூபாவினாலும், முட்டை ரொட்டி 5 ரூபாவினாலும், தேநீர் 5 ரூபாவினாலும் குறைக்கப்படுவதாக சங்கத்தினுடைய தலைவர் ஹர்ஷன ரோக்ஷான் தெரிவித்திருக்கின்றார். 9:53 இது காலை காற்றலை காலை பொழுதினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719
4: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: MJS கோல்ட் ஹவுஸ்
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
6: MJS கோல்ட் ஹவுஸ்
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

சனிக்கிழமை ஜூலை மாதம் 4 தேதியின் காலை காற்றலை இன்னும் ஒரு புதிய மனத்தை அழுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் ஹீட் அலர்ட்டுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாளிலிருந்து கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று எல்லோ அலர்ட் விடுபட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனடா அடுத்த கட்டத்துக்குள் நுழைகின்ற போட்டி காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 1 இந்த போட்டி இடம்பெறப்போகிறது. கெனடிய மொரோக்கோ அணிகள் மோதுகின்ற போட்டியாக இந்த போட்டி அமைய காத்திருக்கின்றது. மாலை பராகுவே பிரான்ஸ் அணிகள் மோதிக்கொள்ளுகின்றன. அதில் வெற்றி பெறுகின்ற இந்த 2 போட்டிகளும் வெற்றி பெறுகின்ற அணிகள் 1-1 ஜூலை மாதம் 9 தேதி பாஸ்டனில் சந்திக்க காத்திருக்கிறது. இதே நேரம் ஈஸ்ட் எஃப்எம் பிரதான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக இருக்கின்றது. டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். இன்றைய நாளிலும் டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல் நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. நேதன் பிலிப்ஸ் கார் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நிகழ்வுகள் எனவே அதுக்கும் நீங்கள் சென்று சேரக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஒரு சத்தினால் விலை அதிகரித்திருக்கின்றது. வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை இந்த காலை பொழுதில் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் காத்திருக்கிறது. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாக நீங்கள் நிகழ்வுகளை பதிவுகளை பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும். தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com மின்னஞ்சல் முகவரி காத்திருக்கின்றது. 23 டிகிரி செல்சியஸ், 28 வரை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 32 ஆகி போதிருக்கின்றது. மழையோடு கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்று 5வது நாளாக இந்த ஹீட் அலர்ட் டொரண்டோவில் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜிடிஏ பெரும்பாகத்தில் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடைகளாக இருக்கலாம், வழியில் செல்கின்ற பொழுது நீர் அதிகம் அறந்துவதாக இருக்கலாம். உங்களை ஹைட்ரேட் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்கள் இந்த நாட்கள் அப்படி என்று சொல்லி ஹெல்த் கனடாவும் குறிப்பிட்டிருக்கின்றது. இன்றும் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி. வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்பவுமே எங்களுக்கு ஞாபகம் வரும், நடக்கின்ற பொழுது என்று சொல்லி சொல்வோம். அதாவது எங்களை சுற்றி இடம்பெறுகின்ற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோல் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், நிகழ்வுகள் வந்து நிறைய அதற்குள்ளேய கருப்பொருளை அல்லது அதனுடைய தாற்பரியத்தை வந்து வாழ்க்கையில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். சில வேளைகளில் நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது இந்த சாப்பிட்ட பிற்பாடு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சொல், அந்த சாப்பிட்ட பிளேட்டை பார்த்து அந்த கோப்பையை பார்த்து சொல்லுவோம், டியூட்டி பிளேட் அப்படி என்று சொல்லி. என்று உணவு சுத்தமாக இருக்கும், அந்த உணவை கொண்டிருப்போம். அந்த உணவை எடுக்கின்ற பொழுது அந்த தட்டு சுத்தமாக இருந்திருக்கும். அந்த தட்டு சுத்தமாக இருந்த பிற்பாடு உணவு உட்கொண்ட பிற்பாடு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான் இந்த பட்டு, அதாவது அந்த தட்டு வந்து அழுக்காக இருக்கின்றது, டேர்ட்டி பிளேட் அப்படி என்று சொல்லி சொல்வோம். அந்த பதில் வந்து ஒரு எளிமையான பதிலாக இருந்தாலும் அதுக்குள் இருக்கின்ற அர்த்தம் என்பது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றது. இந்த அழுக்கு என்பது அந்த உணவில் இருந்து வரவில்லை. காரணம், அந்த உணவை நீங்கள் உட்கொண்டிருக்கின்றீர்கள், அது அழுக்கான உணவில்லை. தட்டு அழுக்காக இருக்கவில்லை. இரண்டால் அந்த தட்டை வைத்து அந்த உணவை எடுத்திருக்கின்றீர்கள். அதை பயன்படுத்திய அந்த செயல்முறையிலிருந்து தான் அந்த பதில் வந்திருக்கிறது, அந்த தட்டு அழுக்கானது என்பதை. வாழ்க்கை அப்படித்தான். நல்ல எண்ணங்களோடு தொடங்கிய பயணங்கள் கூட சில நேரங்களில் காயங்களை விட்டுச் செல்லலாம். தூய்மையாக அன்பு கூட சில நேரங்களில் வலியை தரலாம். நேர்மையான முயற்சிகள், நாங்கள் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்கின்ற பொழுதும் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிக்கோளோடு எண்ணத்தோடு எங்களுடைய பயணத்தை செய்கின்ற பொழுது சில வேளைகளில் எங்களுக்கு சோர்வை தரலாம், களைப்பை தரலாம், சலிப்பை தரலாம். ஆனால் அதனால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், நீங்கள் எடுக்கின்ற விடயங்கள், நீங்கள் வைக்கின்ற அன்புகள் எல்லாமே அர்த்தமில்லை அல்லது வீணாக போன ஒன்று அப்படி என்று சொல்லி நாங்கள் அர்த்தப்பட முடியாது. வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. தட்டு அழுக்கானது அதில் இருந்த உணவுக்கான சான்று, அதில் உணவு இருந்தது என்பதற்கான சான்று. அதே போன்றுதான் இந்த உள்ளத்தில் இருக்கின்ற காயங்கள், இந்த சலிப்புகள், இந்த வேதனைகள் அப்படி எல்லாவற்றில் கசப்புகள் என்பது நீங்கள் வாழ்ந்ததற்கான, நீங்கள் நேசித்ததற்கான, நீங்கள் போட்ட அந்த முயற்சிகளுக்கான சான்றுகளாக இருக்கின்றன. சோர்வான கால்கள் என்பது நீங்கள் நடந்த பாதையின் சான்றாக இருக்க போன்றது. எனவே வாழ்க்கை உங்களிடம் சில கரைகளை விட்டுச் செல்லுகின்ற பொழுது அதை வெட்கப்படாதீர்கள். நீங்கள் உண்மையாக வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் அவை. அழுக்கான தட்டு உணவிருந்ததுக்கு எப்படி சாட்சியாக இருக்கின்றதோ வாழ்க்கையில், அனுபவங்களால் நிறைந்த மனம் என்பது நீங்கள் உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்ந்திருக்கின்றீர்கள் என்பதற்கான ஒரு சாட்சியாக இருக்கின்றதை தான் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹாண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹாண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயிலூடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
0: 2026-908-5656-416-908-5656. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: பத்து மணி 24 நிமிடம், 24 டிகிரி செல்சியஸ், 33 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நியூ ஓஷியன் தருகின்ற இன்றைய நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான பொருட்கள், ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சீலா பவுண்டு 79, சல்மன் சிலைசாக பெறுகின்ற பொழுது 79, கிளாக்கன் 79, கணவாய் 79, ஆற்றோச்சி 10.99, ஊர்கோழி 6.99, அல்லது 3 பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுண்ட்ஸ் 3.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போ பவுண்ட்ஸ் 4 பாக்ஸ் 16.99, சிரோன் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த கோடை காலத்தில் பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரினேட் செய்து தருகின்றார்கள். உங்களுக்கு பாட்டி கேட்ட வகையிலும் ஓர்டர் பண்ணி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மிரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்காய் 1.49, வடநட் 1.29, தக்காளி பழம் 1.49 நீங்க பெற்றுக்கலாம். 6 தேசிக்காய் 1.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, மஷ்ரூம் பேக்கெட் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்கு, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய், பெல் பெப்பர், ஜிஞ்சர், ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கைக்காய் பவுன் 6.99, கேல் கலான் கட்டு 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஊர் சின்ன வெங்காயம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, ஊர்கீரைப்பிடி என்று சொல்லி அனைத்தும் ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு மொத்தமாக நீங்க மரக்கறியில் கொள்ளணும் செய்யணும்னு சொன்னா மொத்தமாகவும் கொள்ளணும் செய்து கொள்ள முடியும். அதுபோல பல நூற்று கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 20 பவுண்ட்ஸ் பாம்போல் ரைஸ் 15.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, 8 பவுண்ட்ஸ் அவை 7.99, அதுபோல 3 கரிச்சந்திரா நூடி 6 டாலர், 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 டென்ஃபிஷ் 4.99 பெற்றுக்கொள்ள முடியும். 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓர்கானிக் பொருட்கள் குறிப்பாக ரவை, பருப்பு, மா, ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல தாயகத்து பழங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல நீங்கள் குறிப்பாக ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 10 பீஸ் அடங்கி $30, கோல்டன் பெரி பவுன்ஸ் 2.99, ப்ளூபெரி பேக்கெட் வந்து 3.99 நீங்க பெற்றுக்கலாம். கோல்டன் பெரி பேக்கெட் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக ரம்புட்டான் 4.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். சின்ன ஓரஞ்சு 1.29, அப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து விஷயமாக 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மாதுளம்பழம் 2.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99, ரெட் பழம் 2.99 சொல்லி ஏராளமான தாயகத்து பழங்களை நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சுவாமிப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் சொல்லி நீங்கள் பெற்றுக்கலாம். சமையலர் உபகரணங்கள், மட்பாண்டு சமையலர் உபகரணங்கள் சொல்லி என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளுமே ஒரே கூரியங்கள் பூர்த்தி செய்வதற்கு டேப்ஸ் கார்டன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
0: பத்து மணி 27 நிமிடம், 24 டிகிரி செல்சியஸ், 33 டிகிரி செல்சியஸ் ஆக நிறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செலசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலை விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரெக்ளைனர் $1,498, மேட்சிங் ரெக்ளைனர் சேர் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய விரயங்கள் செலசி பர்னிச்சர் 3350 ஃபார்மசி அவென்யூ ஸ்காப்ரோ. யுக்ரைன் ரஷ்யாவினுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயில் டெர்மினல் மீது தாக்குதல் மேற்கொண்டிருப்பதாக விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் இரவு இடம்பெற்றிருக்கிறது. ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஆயில் டெர்மினலை கொண்டிருக்கின்ற செகண்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ்பர்கினுடைய நோர்த் வெஸ்ட் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரம் இதன் காரணமாக பாரிய அளவில் ஆயில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்ட் பீட்டர்ஸ்பர்கினுடைய ஆளுநராக இருக்கின்ற அலெக்சாண்ட்ரோ பெக்லூ இப்போது சிட்டி வந்து அண்டர் மேசிக் ட்ரோன் அட்டாக்கின் கீழ் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆயில் டெர்மினல் மீது தாக்குதல் நடத்தியதை அவரும் ஒத்துக்கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கீவ் குறிப்பிட்டிருக்கின்றது 43 விதமான ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனிங் கெப்பாசிட்டி வந்து இப்போது தங்களால் டிசேபிள் பண்ணப்பட்டிருக்கிறது, முற்றுமுழுதாக அவற்றை தகர்த்திருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் பெருவில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் வந்து கீகோ ஃபிஜிமோரி அவர்கள் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் இந்த தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டது. ஜூன் மாதம் 7 தேதி இந்த தேர்தல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 51 வயதான ரைட் விங் கேண்டிடேட்டாக இருக்கின்ற கீகோ ஃபிஜிமோரி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பதாக பெரு அறிவித்திருக்கின்றது. இதே நேரம் இவருக்கு எதிராக ரொபர்ட்டோ சான்சஸ் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். இருவருக்கும் இடையிலான வாக்குகள் வித்தியாசம் என்பது வெறும் 50,000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எலக்ட்ரோல் கோர்ட்டினுடைய சர்டிஃபையோடு இப்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதியாக கெகிகோ ஃபிஜிமோர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் முன்னாள் அதிபராக இருந்த ஆல்பர்டோ ஃபிஜிமோர் அவருடைய நான்கு முறை இவர் அதிபராக இருந்த முன்னாள் அதிபர் அல்பர்டோவனுடைய மகள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் பிரசிடென்சியாக அவர் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர் தான் இப்பொழுது தொடர்ந்து இனி நாட்டை பதிய வைக்க இருப்பதாக இப்போது பெரு குறிப்பிட்டிருக்கின்றது. தெஹ்ரானில் அயட்டோலா கமேனியினுடைய பூத விடலுக்கான பேரணி இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது பேரணி இன்றைய நாளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 15 மில்லியன் மக்கள் இதில் கலந்து கொள்வார்களுடைய இறுதி கிரியையின் போது கலந்து கொள்வார்கள் அப்படி என்று சொல்லி ஈரான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஈராக்கில் இருந்து இதற்கான பேரணியில் கலந்து கொள்வார்கள் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய முதல் நாள் அந்த ஃபியூனரல் செரமனிஸுக்கான முதல் நாளாக இன்றைய நாள் இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறார். அவருடைய முன்னாள் சுப்ரீம் லீடராக இருந்த அவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அயட்டோலா கிளிமையம் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய புகழ் உடல் தாங்கிய இடத்துக்கு அருகில் கிராண்ட் மர்சோலா அருகில் தான் ஹோம் டவுனுக்கு அருகில் இவருடைய இறுதிக்கிரியர்கள் இடம்பெறுகின்றது. ஆனால் அதற்கான பேரணி தான் இப்போது இடம்பெற்று வருவதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது. 10:30 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
2: வருணன் அசோகன் வழங்கும் கொத்து ஃபெஸ்ட் 2026. சஃப்ரோன் ஸ்பைஸ் கிச்சன், கரிகாலன் உணவகம், ஈழம் கிச்சன், ஃபியூஷன் பை டீ அடங்கலாக 20க்கும் மேலான நகரின் பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் தமிழ் செஃப்ஸ், தமிழ் லோக்கல் ஆர்டிஸ்ட், டான்சர்ஸ், தமிழ் டிஜேஸ் ஆகியோரின் 30க்கும் மேலான கலை நிகழ்ச்சிகள் என முழு குடும்பத்துக்குமான கொண்டாட்டம். கொத்து ஈட்டிங் காம்படிஷன், பெஸ்ட் கொத்து காம்படிஷன் மற்றும் பெஸ்ட் கோட் கறி காம்படிஷன் July 4 சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரை ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கு. Free admission, free parking. Kottu Fest 2026.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 தேதி சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
7: FIFA உலகக்கிண்ண போட்டிகள்

டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: 10:43 33 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் ஹீட் அலர்ட் தொடர்ந்தும் இருப்பதாக சிறிய ஃப்ரோண்டோ அதே நேரம் ஜிடிஏ பெரும்பாகத்தின் பல இடங்களில் என்று சொல்லி சுற்றுச்சூழல் கனடா அறிவுறுத்தி இருக்கின்றது. வெப்பநிலையில் 5வது நாளாக 30க்கு மேல் இந்த டிகிரி செல்சியஸ் வந்து உயர்வடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதியத்தை எட்டுகின்ற பொழுது 28 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இருந்தாலும் மழைக்குரிய சூழலும் நிறைவாகவே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அறுவலையில் நியூ ஓஷன் நாள் தந்து கொண்டிருக்கின்ற மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தில் வருகின்ற பொழுது சீலா பவுண்டு 7.99, சால்மன் ஸ்லைஸ் 7.99, கிளாக்கன் பவுண்டு 7.99, கணவாய் பவுண்டு 7.99, ஆற்றாச்சி 10.99, ஒர்கோழி 6.99 மூன்றை பெறுகின்ற போது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போ பவுண்ட்ஸ் நாலு பாக்ஸ் 16.99 பெற்றுக்கலாம். சிலோன் கொடுவா பாறை ஓரா சீலா விளைமீன் துள்ளுமண்டை முரல் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளையும் நிறைய செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறி இந்த வாரம் 6 தேசிக்காய் 1.99, கோவா 99 சென்ஸ், அதே விலை பூசணிக்காய் 1.49, பட்டர்நாட் 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் 6.99, காசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு சுக்கினி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99, புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை நீங்கள் குறிப்பாக கீழ் கொளாங்கட்டு 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை குறிப்பாக 3 டின் ஃபிஷ் 4.99, சமபோசா 4.99 மூன்றை நீங்கள் பெறுகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். 5 டெல்மே சோயா 3.99, கரிச்சந்திரா நூடிஸ் $6, 300 கிராம் மேகி கோக்கனட் மில்க் பவுடர் 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 20 பவுண்ட்ஸ் பாப்போல் ரைஸ் 15.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பல வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ரெட் கிரேஸ் வந்து இந்த நாளில் பவுண்ட்ஸ் 99 சென்ட்ஸ் படி நீங்க பெற்றுக்கலாம். ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 1.99, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, பலாப்பழம் 1.49, சின்ன ஓரஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பிஎஸ் 1.99, அதுவரை குறிப்பாக செரி வந்து பவுண்ட் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆவதளம் பழம் வந்து 2.49, ரெட் பிளம்ஸ் வந்து 2.99, 10 பீஸ் அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து பச்சை இளநீர் பாக்ஸ் வந்து $30, 10 பீஸ் அடங்கிய சவுள்நீர் வந்து $42 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான படங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவையெல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மொத்தமாக நீங்கள் மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஆர்கானிக் பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சமலருக்கு தேவையான அத்தனை பொருட்கள் குறிப்பாக மட்பாண்ட சமலரை உபகரணங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பூமரக்கண்டுகள் மரக்கறிக்கண்டுகள் சொல்லி அத்தனையுமே இங்கே விற்பனாகின்றன. நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இல்லங்களுக்கு எது தேவையோ அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ் கார்டன் ஃபிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.
0: 10:46 காலை காற்றில் என் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சுகள். ஹலிஃபாக்ஸில் ஒரு மாபெரும் இந்த பவர் அவுடேஜ் மின்சார தடை ஏற்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மறுபடியும் அதை பொழுது அவளுக்கு வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்ல சொன்னால் ஹீட்வேவ் காரணமாக கிட்டத்தட்ட 44,000 பேர் வந்து மின்சாரம் என்று இருந்ததாக நோவஸ்கோஷியா பவர் குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த நிலைமை குறித்து ஏனைய இடங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் அங்கு 36 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்ற பொழுது இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக என்வயர்மென்ட் கனடா குறிப்பிட்டிருக்கின்றது. கனடா மொரோக்கோ அணிகள் இன்றைய நாளில் மோத காத்திருக்கின்றது. மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை கனடா முழுவதிலும் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கனடாவை பொறுத்தவரையில் கனடா வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்ற ஒரு அணியாக மாறியிருந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் சனிக்கிழமை தென்னாப்பிரிக்காவை 1-0 என்று தோற்கடித்ததன் பிற்பாடு இப்போது மொரோக்கோ வந்து இந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்றது. குறிப்பாக டூர்னமெண்ட்டை பொறுத்தவரையில் அல்லது தரவரிசையை பொறுத்தவரையில் அதனோடு மோதுகின்ற ஒரு அணியாக கனடா இருக்கின்றது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கெனடிய அணி தங்களுடைய கருப்பு நிற மேலங்கிகள் ஜெர்சியை வந்து இன்றைய நாளில் அணி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் வெற்றி பெறுகின்ற அணி இன்று மாலை இடம்பெறப்பு ஒன்று பராகுவே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையில் எந்த அணி வெற்றி பெறுகின்றதோ அந்த அணியோடு July 9 சந்திக்க இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு போட்டியாக இன்றைய போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் இன்றைய காலை காற்றலை என்னுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சிலிருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ் காலை பொழுதிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்ன நிபுணருடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங், 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
5: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின,
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
3: வானம் நமதே.
1: வானம் நமதே. நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
4: வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன்.
1: சரி, இந்த ஹீட் வார்னிங் தொடர்ந்தும் அமுலில் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல போறீங்களா?
4: என்ன சொல்றீங்க? சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, ஒரே ஜாலியா ஜிம்கானாவா இருக்கலாம், குஜிலி மஸ்து பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க.
1: என்ன குஜிலி மஸ்து?
4: அது குஜிலி மஸ்து, அதெல்லாம் வந்து நீங்க ஜென்சி வார்ஸ்ல நீங்க வந்து கேட்கணும். அது பொருள் கேட்க கூடாது, கால இந்த கால வாங்கிட்டு அந்த கால விட்டு போயிட்டே இருக்கணும்.
1: அதை ரசிக்கணும், ஆனா ஆராயப்படாது
4: அப்படி சொல்றீங்க. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு பார்த்தது. பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக ஒரே தண்டர்ன்றாங்க, ஸ்டாம்ன்றாங்க. பாவம், சிட்டியில் நிறைய பேருக்கு வந்து மரங்கள்லாம் விழுந்து பவர்லைன்லாம் கட் ஆகி கரண்ட் கூட இல்லாமல் இருந்திருக்கு.
1: கனடாடே ரெண்டு நிமிஷம் வந்து முடிஞ்சது ராஜேஷ்.
4: 2 நிமிஷம் அதுக்குலாம் முடிஞ்சிருச்சா?
1: இன்னும்
4: மொத்தம் 30 பாயிண்ட் வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்போ நான் பேசுறது?
1: ரெண்டு மணத்தியாவதுக்குள்ள எங்கேயாவது
4: நான் போய் தனியாக ஓரமாக பேசிக்கோ அப்படின்றீங்க நீங்க.
1: சரி, இப்பொழுது முதல் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் துள்ளல் இசை பாடல்களையும் நீங்கள் 1 மணி வரை கேட்டு மகளலாம்.
4: கண்டிப்பா, நம்பிக்கை தர நல்ல விஷயம்னா உலகத்துல பாசிட்டிவான விஷயங்கள் அங்கங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்போம். ஏன்னா என்னதான் இருந்தா வெதர் சுமார் கிமாரா அப்படி இருந்திருந்தாலும் நீங்க வீட்டுல கொஞ்சம் இருந்தா கூட இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு உற்சாகம் வரும்.
1: அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நாங்க திருப்பி காலநிலையை பார்த்து விடலாம். டொரண்டோல என்ன காலநிலையாக இருக்கிறது அப்படி என்றால், இப்பொழுது ஆரஞ்சில இருந்து எல்லோ வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க. 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 32 இருக்கின்றது. ஆனாலும் இன்று வந்து ஒரு மழைக்குரிய நாளாக தென்படுகின்றது அப்படி என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது.
4: ஆமா, போனீங்கன்னா இந்த வாரத்துல கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. சோ ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா வந்து நல்லா ஒரு பிளசண்டான வெதர் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம் பாருனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் ஃபிஃபா உலக கோப்பை போட்டியில். போன வாரம் எப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டு வந்தாங்களோ, இந்த வாரம் அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு வின் இருக்கும். மொராக்கோவை வின் பண்ணிட்டு அடுத்த 8வது கட்டத்துக்கும் போவாங்க, ஐ மீன் 8 பேர் இருக்கிற குரூப்புக்கும் போவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது.
1: அப்படியா, கோ கனடா கோ அப்படி என்று சொல்லிக்கொண்டு
4: சொல்லிக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஈஸ்ட் எஃப்எம்ஐ உலகத்தில் எந்த முறையில் நீங்கள் கேட்டு மகிழணும் அப்படின்னா ஈஸ்ட் எஃப்எம் .ca அப்படின்னு இணையத்துக்கு போகலாம். இல்லாட்டி iOS ஆண்ட்ராய்டு ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே டைரெக்டாக கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கம் மூலமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இயங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்லையும் இயங்கிட்டு இருக்கிறோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் ஏற்பாளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு மேகம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கருத்து மாதிரி
4: இருக்குதானே.
1: கேட்டுவோம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கொள்கின்றது குஷி திரைப்பட பாடல்.

0: 11:11 கனடா இன்னைக்கு மொராக்கோ டீமை வந்து எதிர்கொள்ள போறாங்க. கனடா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்கள்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு டிரா ஒன்று பண்ணாங்க போஸ்னியாவோட. அதுக்கப்புறமா கத்தார் ஒரு சின்ன டீம் அவங்கள வந்து அடிச்சு தம்சம் பண்ணி 6-0 அப்படின்னு வின் பண்ணாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம், அவங்க கிட்ட 2-1 அப்படின்னு 1-2 அப்படின்னு தோத்துட்டாங்க. ஸோ அந்த மூணு மேட்ச்ல ஒரு டிரா, ஒரு வின், ஒரு லூஸ். அடுத்ததுல பார்த்தீங்கன்னா அடுத்த நாக் அவுட் ஸ்டேஜ் வரும்போது சவுத் ஆப்பிரிக்காட்ட கஷ்டப்பட்டு ஒரு கோல் போட்டு வின் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ எதிர்கொள்ள போற மொராக்கோ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே இருக்கிறதுலே ஒரு டாப் ஒரு 2-3 டீம்ஸ் சொல்கிற பிரேசில், அவங்ககிட்டே வந்து ட்ரா பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இதில். ஸோ அவ்வளோ டஃப்பான டீமு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்னு தான், ஸ்காட்லாண்டுக்கு வின்னு, ஹைத்தியோட ஒரு வின்னு, நெதர்லாண்ட்ஸ்லேயும் ஒரு வின்னு. ஸோ வின்னிங் ஸ்டிக்லேயே வந்துட்டு இருக்கிறாங்க. மொராக்கோ வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டீம். கனடா கம்பேர் பண்ணும்போது இது சூப்பரான பிளேயர்ஸு, ரொம்ப ஒரு ஹிஸ்ட்ரி நல்லாவே இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் வந்து கண்டிப்பாக அடுத்த ரவுண்டுக்கு போவாங்கன்னு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கு. இருந்தாலுமே வந்து கனடா இந்த ஒரு புத்துணர்ச்சியோட, அதுவும் வந்து நம்ம நார்த் அமெரிக்காவில் விளையாடுறதால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து July 4th யூஎஸ்ஏவோட இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது யூஎஸ்ஏட கனடா டே மாதிரி சொல்லலாம். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடா விளையாடுது, அப்படியே திரும்பி July 1st பாத்தீங்கன்னா கனடா டே. கனடா டே அன்னைக்கு யூஎஸ்ஏ விளையாண்டாங்க, அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி யூஎஸ்ஏ டே அன்னைக்கு கனடா விளையாண்டு அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டு நம்பிக்கை நான் மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி கண்டுபிடிப்புலாம் வந்து நம்ம ஆமா
1: நிறைய சொல்லி கொண்டு போய் ஏதோ சொல்ல போறீங்களா?
0: நம்பிக்கை சரி இல்ல, நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை.
1: ஹவுஸ்டன் ஸ்டேடியம், ஹவுஸ்டன்ல தான் இன்றைய நாள் இது நடக்க போன்றது. இன்று மதியம் 1 மணிக்கு இந்த கேம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பரகுவே மற்றும் பிரான்ஸுக்கு இடையிலான கேம் இன்று வந்து மாலை 5 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. அந்த விவரங்களையும் நாங்கள் அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆனால் முக்கியமான கேமாக இன்றைய நாள் கனடா மொரோக்கோவுக்கு இடையிலான இந்த கேம் வந்து இன்றைய நாள் 1 மணிக்கு மதியம் ஆரம்பிக்க இருக்கிறது.
0: இதுவரைக்கும் 16 டீம் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்காங்க. அந்த 16 டீம்ல அடுத்து 8 பேர் யாரு போக போறாங்க அப்படின்றது பிள்ளையார் சொல்லி போடுற கேம் இது. ஸோ முதல் கேம் கனடா நல்லா ஜெயிச்சு வரணும் அப்படின்ற நம்பிக்கையோட
1: நாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து 1 மணி வரை உங்களுக்கு தொகுத்து வழங்க போறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் போர்ச்சுகல் வர டொராண்டோல வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வேடிக்கையான ஒரு விடயமா இருக்கு. அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும் ராஜேஷ். ஆனா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபென்ஸுக்கு மேல ஏறி இருந்து எல்லாம் அவங்க பிராக்டிஸ் பண்றதை பாக்கலாம்.
0: அந்த ஃபென்ஸ் பாத்தீங்கன்னா 12-14 அடி இருக்குது, அது மேல ஏறி நின்று உட்கார்ந்துட்டு அதுலயும் ஒரு கையில கேமரா வச்சுட்டு போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமா நம்ம ரொனால்டோ மேல அவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்கு, உலகம் முழுக்க கிரேஸ் இருக்கு. சோ அதனால
1: விளையாடலாம் போல இருக்கு.
0: கண்டிப்பா 2030 வருங்க, அடுத்து அவர்னா வருவாங்க.

0: 11:18 கேட்டுருக்கீங்க. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்மதே. இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மெயின் சந்தில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 7.89, சல்மன் சிலை சாப் வருகின்ற பொழுது 7.89, கிளாக் அண்ட் பவுன் 7.89, கனவாய் 7.89, ஆற்றுவச்சி 10.89, ஒரு கோழி 6.89, 3.89, 19.99, புரோயிலர் சிக்கன் பவுன் 3.89, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.89, சிக்கன் பிரஸ்ட் 7.89, சிரோன் கொடுவா பாறை ஓரா சீலா விளமீன் துள்ள மண்டை முரலன்னு சொல்லி அத்தனை மணிக்கு பெற்றுக்கலாம். பாபிக்கைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணச் செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது 6 தேசிக்காய் 1.99, கோவா 1.99, சென்ஸ் பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு சுக்கினி 1 பவுன் 1.99, புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் ஜலப்பின பெப்பர் 1 பவுன் 2.99, கேல் கொலாட் கட்டு 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை நீங்கள் பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனையாக கொண்டிருக்கின்றன நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். 3 டின்ஃபிஷ் 4.99, 3 சமோசா 4.99, 5 டெல்மேஷோயா 3.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 300 கிராம் மேகி 300 கிராம் கோகனட் பவுடர் 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 20 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 15.99, MD பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் ஒவ்வொன்றும் 750 மில்லி 6.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். அதுபோலவே MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட்டபிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை பல வகையில் ஏராளமான பல வகையில் விற்பனையாக ரெட் கிரேஸ் பவுன்ஸ் 99 சென்ட்ஸ் ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, பலாப்பழம் பவுண்டு 1.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஓரஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, செரி பாக்ஸ் 3.99, மாதுளம்பழ பாக்ஸ் வந்து 2.49, ரெட் பழம் 2.99 படி பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் பச்சை இளநீர் வந்து 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $38, ஃப்ரெஷ்ஷான செவ்வளநீர் வந்து 10 பீஸ் அடங்கியது $42 நீங்கள் பெற்றுக்கலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸை விஷேடமாக பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல சிரோன் கப்பல் வாழைப்பழம் இதர வாழைப்பழம் சொல்லி ஏராளமான பழங்கு வகையில கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இல்லங்களுக்கான அத்தனை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சமையல் உபகரணங்கள் மட்பாண்ட சமையல் உபகரணங்கள் பூமரங்கள் மரக்கறிக்கன்றுகள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாராந்த விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்க உங்களுடைய இல்லங்களுக்கான பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்ச் அதிப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6949 2 9 3 5 8 9 9.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 6457-0651. Some conditions may apply.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
12: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca. EastFM.ca.

0: நேரம் காலை 11:30 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல். வானம் நமதே நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது இருக்கின்றது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் முதலாவது நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால் ஃபீனிக்ஸில் இடம்பெற்றிருக்கின்றது. ஃபீனிக்ஸில் கிரீன்வே மிடில் ஸ்கூல் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூலாக இருக்கின்றது. இங்கே நிறைய பிள்ளைகள் வந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே படிக்கின்ற பிள்ளைகளின் பலருடைய குடும்பங்களை பொறுத்தவரை ராஜேஷ் நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்கின்ற ஒரு இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. இந்த பாடசாலையில் படிக்கின்ற மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, ஒரு கோடை கால விடுமுறைக்காக ஸ்கூல் ட்ரிப் ஒன்றை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சில பல காரணங்களால அந்த ட்ரிப் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பிள்ளைகள் மனமுடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு காவல்துறை அதிகாரி அவர் செய்த ஒரு நட் செயல் இப்பொழுது பலராலும் அந்த காவல்துறை அதிகாரியை வந்து பாராட்டி பேசுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 144 பேர் அந்த கிட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரு படத்துக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் பிளான் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஃபண்டிங் கொடுக்குறேன், ஒரு சோர்ஸ் மூலமாக ஃபண்டிங் வரப்போது நாங்கள் கூட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டிங் வந்து வரல, அவங்க கொடுக்குறேன்னு சொல்ல நபரால் கொடுக்க முடியல, அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. ஆனால் இதனால் பசங்க வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமான சூழலேருந்து வர்றவங்க, சில பேர் வந்து அந்த ஏரியா விட்டு வேறு ஏரியா கூட போயிருக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரணும் நம்ப மாட்டீங்க, மிடில் ஸ்கூல்லாம் எப்படியும் ஒரு 12-13 வயசு கூட இருக்கலாம்ல அந்த பசங்களுக்கு, அவங்களுக்கு அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் வந்து தியேட்டருக்கே போனது கிடையாதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவும் சாதாரண சூழலேருந்து வராங்க. ஸோ அவங்களாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஷான் ரீவி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 20 வருஷமாக போலீஸாக இருக்கார் அவர். அவர் வந்து இதை மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு போல இருக்கு. நான் வந்து என்னோட சொந்த பணத்து மூலமா உங்களுக்கு எல்லாரையும் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரையே அவங்க ஷோக்காக தனியா ரெண்ட் பண்ணி, அது ஷோ மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உண்டான பாப்கார்ன் இது ட்ரிங்க்ஸு கேண்டிஸ் எல்லாமே வாங்கி கொடுத்து ஒரு ப்ராப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட, இந்த பணத்தை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரியவனான பிறகு உங்களுக்கு ஓரளவு வசதி வந்த பிறகு இதே மாதிரி செய்யலை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க, அதான் நான் எதிர்பார்க்குறேன், தவிர நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. எல்லாருமே வந்து அந்த கிட்ஸ்க்கு எல்லாமே என்ன அந்த

0: ராஜேஷ்,
1: அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட $3,000 தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி வாட்டர் பார்க் எல்லாம் கூட்டு போயிருக்காங்களாம் சம்மர் டைம்ல. அது மட்டும் இல்லாமல் புட் ஆன் தி கேப் அப்படின்னு ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு, இது மூலமா நீங்க வந்து கிட்ஸுக்கு நல்ல மிகப்பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தையும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த போலீஸ் ஆபீசர்.
0: இந்த மாதிரியான விடயங்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது.
1: சிறசி பர்னிச்சரில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீலாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1498, மேட்சிங் ரிக்ளைனர் ஷேர் $98. உங்கள் தளவாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே வரையுங்கள் சிறசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ.

0: 11:39 வீக்கெண்ட் ஈஸ்டர் மேல் மாணவன் நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுண்டு 79, சால்மன் ஸ்லைஸ் பவுண்டு 79, கிளாக்கன் பவுண்டு 79, கணவாய் பவுண்டு 79, ஆட்ரிஜி பவுண்ட் 10.99, ஊர்கோழி 6.99, 3 பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.99, சிக்கன் தம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட கொடுவா, பாறை, சீலா, ஓரா, விளைமீன், துள்ளுமண்டை என்று சொல்லி, முரல் என்று சொல்லி அத்தனை ஃப்ரெஷ்ஷான மீன்களையும் இலங்கையிலிருந்து நேரடி இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தில் நீங்கள் பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் இப்பொழுது உங்களுக்கு பாபிக்கு ஏற்ற வகையில் மரணம் செய்து தருகின்றார்கள். நீங்கள் பார்ட்டி ஆர்டருக்கும் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 6.99, கோவா 99, சென்ஸ் பூசணிக்கா 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுண்ட் உருளைக்கிழங்கு 4.99, வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, சுக்கினி ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99, புடலங்காய், பெல் பெப்பர், ஜிஞ்சர், ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கேல் கொலா கட்டு 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் மரக்கறிகளை மொத்தமாகவும் கொள்ளுணர் செய்ய முடியும் என்பதை நினைப்படுத்துகின்றோம். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் விற்பனையாகுது. 3 டின்ஃபிஷ் 4.99, 3 சமபோசா 4.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 கரிச்சந்திர நூடிஸ் $6, 300 கிராம் மேகி கோகனட் பவுடர் 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.99, MD பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் ஒவ்வொன்றும் 750 மில்லிப்படி 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோலவே MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், ஃபேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஜாம் என்று சொல்லி அத்தனையும் 500 கிராம் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான மளிகை பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் தயாரிப்பு மளிகை பொருட்களை கூட நீங்கள் நியூ ஓஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். பல வகைகளை கூட விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ரெட் கிரேஸ் பவுன் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 1.99, கோல்டன் பெரி 2.99 பெற்றுக்கொள்ளலாம், ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, பலாப்பழம் பவுன் 1.49, சின்ன ஓரஞ்சு பவுன் 1.29, ஆப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, செரி 3.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம், மாதுளம் பழம் 2.49, ரெட் பழம் பவுண்ட்ஸ் 2.99 பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான 10 பீஸ் அடங்கிய பச்சை இளநீர் பாக்ஸ் $30, ஃப்ரெஷ்ஷான 10 பீஸ் அடங்கிய செவ்வளநீர் பாக்ஸ் $42 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸை விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். கப்பல் வாழைப்பழமும் விசேட விலையில் விற்பனை கொண்டிருக்கின்றன. இதுபோல ஏராளமான சுவாயப்படங்கள், பூஜை பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூமரங்கள், மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அழையுங்கள் 6477-0686-8 6-7-7-0-6-8-6-8-6-8-6-8.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட்டாக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2வது ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest
1: radio station. சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரி முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 4 1 6 4 5 5 3 5 1 4 4 1 6 4 5 5 3 5 1 4.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 6476 5690, 6476 5690.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 4 1 6 3 3 2 2 9 8 9, 4 1 6 3 3 2 2 9 8 9. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 4 1 6 6 4 9 6 3 8 8, 4 1 6 6 4 9 6 3 8 8.
6: Weekend East FM Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil. Tamil.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதை கேட்டுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜூலை 4 கனடா ஃபுட்பால் டீமுக்கு ஒரு முக்கியமான நாள். 16 பேர் கொண்ட அந்த நாக் அவுட் ஸ்டேஜில் இன்னைக்கு மொராக்கோ எதிர்கொள்ள போகிறாங்க. இதில் வின் பண்ணாங்கன்னா அடுத்த அந்த 8 பேர் குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தோத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வீட்டில் இருந்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். இருந்தாலுமே ஒரு சூப்பரான நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நேற்று வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் நடந்தது அர்ஜென்டினா. அதாவது போன வேர்ல்டு கப்பில் அவங்க தான் வந்து வின்னர்ஸ். அவங்க இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருக்கிற பல பேருக்கு ஓ இப்படி ஒரு நாடு இருக்கா இந்த உலகத்தில் கேட்குற மாதிரி ஒரு நாடு கேப் வேர்டே. மொத்தமே வந்து 500,000 பேர் தான் அந்த நாட்டில். அந்த நாட்டில் இவங்க தான் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. 2026 ஃபீஃபால தான் அவங்க இதுக்கே வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்லேயே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜில் பெரிய ஜாம்பவங்களான ஸ்பெயின், உருகுவே, இன்னொரு டீம் எல்லாருமே வந்து டை தான் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கிட்டையும் தோதே போகல. அதுவே வந்து பெரிய ஆச்சு. ஸ்பெயின் மாதிரியான டீம் இவங்ககிட்ட போய் எப்படி வந்து ஜெயிக்காம விட்டுருக்காங்க, உருகுவே மாதிரியான பெரிய டீம் எப்படி ஜெயிக்காம விட்டுருக்காங்கன்ட்டு சவுதி அரேபியாவும் சேர்ந்து இதெல்லாம் தாண்டி அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்துட்டு போது அர்ஜென்டினாவா எப்படியும் ஒரு 10-15 கோல் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அர்ஜென்டினா மெஸ்ஸி இருக்கிறாரு, அவங்க இந்த வருஷம் அவங்க தான் கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வெறும் 2-3 தோத்துருக்காங்க.
2: இல்ல அதுலயும் வந்து மெஸ்ஸி கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். கேபு வந்து மிகவும் ஒரு சின்ன ஒரு டீமாகத்தான் இருக்கும். தாங்கள் வந்து இலகுவாக வெற்றியை ஈட்டிவிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவரும் இருந்திருப்பார்.
1: பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கோல் போட்டு திரும்ப இவங்க கோல் போட்டு சமநிலையாக்க, அவங்க ஒரு கோல் போட்டு மறுபடியும் ஒரு கோல் போட்டு எக்ஸ்ட்ரா டைம்லயும் கூட எக்ஸ்ட்ரா கோல் போட்டு கடைசி வரைக்கும் அவங்க வின் பண்ணுவாங்களா டையாமோ
2: அந்த போட்டி இருந்தது நினைச்சேன்.
1: அந்த மாதிரி ஒரு சின்ன டீமே வந்து இவ்வளவு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னா கனடா வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் டீம், நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க மொராக்கோவுக்கு நல்ல ஒரு சரியான ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து கேம் ஆரம்பிக்க போகுது.
2: ஆமாம், இன்றைய நாள் 1 மணிக்கு கனடா வர்சஸ் மொராக்கோவினுடான அந்த கேம் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. நாங்களும் அவ்வப்போது ஈஸ்ட் எஃப்எம்மினுடாக உங்களுக்கு இந்த ஸ்கோர் பற்றிய விவரங்களை எடுத்து வர காத்திருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சிட்டியில் நிறைய இடத்துல அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் நேதன் பிலிப் ஸ்கொயரில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எல்லாரும் வாங்க வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் கூட நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம்.
2: இந்த நேரத்தில் டொராண்டோவினுடைய காலநிலை ஒருமுறை பார்த்துள்ளான். டொராண்டோவில் 24 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 32 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆரேஞ்ச் வார்னிங் இருந்து இப்பொழுது அப்படியே மெல்லமா குறைச்சு எல்லோக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றாங்க சுற்றுச்சூழல் கனடா.
1: கூடிய சீக்கிரம் கிரீன் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ள 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் ஏற்பொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே.
3: வா மச்சான் வா, வண்ணார பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. வா மச்சான் வா, வண்ணார பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. வா மச்சான் வா.

சேர்ந்த தாளத்த கைதை சேர்ந்த கைதை வயத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா,

அனுபவிப்போ இதுக்கு என்னடி கேள்வி சாராயம் சந்தாரம் வா மச்சவா வந்தாரு பேட்ட.

0: மாலை நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே.
1: பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே கேட்டுக்கிறோம். இந்த சமயத்துல நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலோட அறிந்துகொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை விளங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது நீங்கள் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன்களை பெற்றுக்கலாம். சீலா பவுண்டு எடுத்து நிற்கும்போது, சல்மன் ஸ்லைஸ் பவுண்டு எடுத்து நிற்கும்போது, கிளாக்கன் பவுண்டு எடுத்து நிற்கும்போது, கணவாய் பவுண்டு எடுத்து நிற்கும்போது, ஆற்றச்சி பவுண்ட் பத்து தொண்ணூற்றி ஒன்பது, ஊர்கோழி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது, மூன்றை பெறுகின்ற பொழுது பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்பதும், பிராய்லர் சிக்கன் பவுண்ட் மூன்று தொண்ணூற்றி ஒன்பதும், சிக்கன் ட்ரம்ஸ்டிக் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, சிக்கன் பிரஸ்ட் ஏழு தொண்ணூற்றி ஒன்பதும், வண்டர் ஃபோர் பவுண்ட் ஸ்டார் பாக்ஸ் வந்து பதினேழு தொண்ணூற்றி ஒன்பதுக்கும், சிரோன் கொடுவா பாறை ஓரா சீலா விள மீன் துள்ளு மண்டை முறை ரெண்டு சொல்லி அத்தனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தில் உங்களுடைய இல்லங்களில் போடக்கூடிய பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணம் செய்து அது கேட்ட வகையில் விற்பனையாகிறது. நீங்கள் பாட்டி கேட்ட வகையிலும் ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பசுமையான மரக்கறியில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆறு தேசிக்காய் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, கோவா தொண்ணூற்றி ஒன்பது, சென்ஸ் பூசணிக்காய் ஒன்று நாற்பத்தொன்பது, பட்டர் நட் ஒன்று இருபத்தொன்பது, தக்காளி பழம் ஒன்று நாற்பத்தொன்பது, முருங்கைக்காய் ஆறு தொண்ணூற்றி ஒன்பது, ராசவள்ளிக்கிழங்கு மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, பத்து பவுண்ட் உருளைக்கிழங்கு நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு சுக்குனி ஒவ்வொன்றும் பவுண்ட் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் ஜலப்பினோ வந்து ஒவ்வொன்றும் பவுண்ட் இரண்டு தொண்ணூற்றி ஒன்பதும், கேல் கொலாட் காட்டி இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது பெற்றுக்கலாம். என்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாகவும் நீங்கள் மரக்கறிகளை இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளணும் செய்ய முடியும். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப்பொருட்கள் இந்த வாரம் விஷேடமாக மூன்று டென்பிஷ் நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, மூன்று சமபோசா நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, ஐந்து டெல்மிஷோயா மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, மூன்று கரிச்சந்திரா நூடிஸ் ஆறு டாலர், முன்னூறு கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, நைன் ஹண்ட்ரட் கிராம் லகாத்தூள் எட்டு தொண்ணூற்றி ஒன்பதும், எட்டு பவுண்ட்ஸ் ரவை ஏழு தொண்ணூற்றி ஒன்பது, மூன்று லிட்டர் சன்ஃபிளவர் ஓயில் எட்டு தொண்ணூற்றி ஒன்பதும், ஆறு பவுண்ட்ஸ் கரும்பு சீனி ஏழு தொண்ணூற்றி ஒன்பதும், இருபது பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் பதினைந்து தொண்ணூற்றி ஒன்பதும், வெண்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் ஒவ்வொன்றும் பவுண்டு மணிக்கு ஒவ்வொன்றும் எழுநூற்றி ஐம்பது மில்லி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது படிப்பை நீங்க பெற்றுக்கலாம். இது போலவே எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட்டபிள் ஜாம் ஒவ்வொன்றும் ஐநூறு கிராம் மூன்று நாற்பத்தொன்பது படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பழங்கள் விற்பனை கொண்டிருக்கிறது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு பல சேலுக்கான டென் சேலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரெட் கிரேஸ் பவுண்ட் தொண்ணூற்றி ஒன்பது சென்ட்ஸ், அதேபோல ஸ்ட்ராபெரி பாக்ஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது, ப்ளூபெரி பாக்ஸ் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, பலாப்பழம் பவுன் ஒன்று நாற்பத்தொன்பது, சின்ன ஆரஞ்சு ஒன்று இருபத்தொன்பது, ஆப்பிள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, பிஎஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, சரி மூன்று தொண்ணூற்றி ஒன்பது பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மாதுளம்பழம் இரண்டு நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, ரெட் பிளம் பவுன்ஸ் இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது, ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் பத்து பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து முப்பது டாலரும், ஃப்ரெஷ்ஷான செவ்வளநீர் வந்து பத்து பீஸ் அடங்கியது பாக்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸ் விஷயமாக பெற்றுக்கொள்ள முடியும். கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், அண்ணாமலா அண்ணாமண்ணா பழம், கையா பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்கள்லாம் விற்பனை கொண்டிருக்கிறது. அதனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், அத்துடன் பூமரங்கள், மரக்கறி கண்டுகள் என்று சொல்லி எத்தனை தேவைகளோ அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: நேரம் நண்பர்கள் 12:17 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மேட்ரஸ்களின் மாபெரும் மலிவு விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலைகளில் நீங்கள் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்து தருகின்றார்கள். 80 ஃபின்ச்டேன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டேன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: அடுத்ததா ஒரு சூப்பரான நியூஸ் பார்க்க போறோம். அதாவது ஒரு சின்ன உயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உலகத்துல வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த உலகத்துல வர்றது மட்டும் இல்லாம அது கரெக்டா ஒரு சேஃபான இடத்துல இருந்து ஆரம்பிக்குதா, அதோட வாழ்க்கை நல்லா போகுதா அப்படின்றது, அது எந்த டைம்ல வர்றது, அதை சுத்தி யார் இருக்காங்க அப்படின்றத முக்கியம்.
0: நிச்சயமா இது வந்து வேகஸில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருக்கின்றது. வேகஸில் ஃபிளட் சேனல் ஒன்றினால் பிறந்த ஒரு குழந்தையை தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றிய சம்பவத்தை தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இவர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்திருக்கின்றது. இந்த வெள்ள சுரங்க பாதைக்குள் விரைந்து இவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அங்கே ஒரு தாய் குழந்தையை பிரசவித்த பிறகு உதவிக்காக அவசர அழைப்பை இவர்களுக்கு மேற்கொண்டிருக்கின்றார். விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அந்த சிட்டியினுடைய ஃபிளட் கண்ட்ரோல் சேனலில் இந்த பிறந்த குழந்தை வந்து உயிரோடு இருப்பதை வந்து அவர்கள் முதல்ல வந்து பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தகுந்த மருத்துவத்தை வழங்கி குழந்தையை காப்பாற்றி இப்பொழுது குழந்தை வந்து மிகவும் சிறந்த முறையில் ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படின்றதையும் அறிவித்திருக்கின்றார்கள்.
1: ஆமா, இந்த நீங்க என்னடா அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் என் குழந்தை பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு டனல் வந்து ஒரு லாஸ் வேகஸ்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு சரியான பொட்டல் காடு, வெயில் எல்லாத்தையுமே வெயிலா இருக்கும். அது இந்த சமயம் ஜூன் ஜூலை மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி கொளுத்தி எடுக்கும். இந்த மாதிரி வீடு இல்லாதவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புகலிடம் மாதிரி அந்த வெயில தப்பிக்கிறதுக்காக அட்லீஸ்ட் அங்க போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தை தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அந்த பிரசவ டைம் ஆரம்பிச்சிருக்கு. உடனே கால் வந்திருக்கு. இந்த ஒரு மருத்துவ இது ஃபயர் ஃபைட்டிங் டீம்ல இருக்கிற ஒரு பேரா மெடிக்கல் ஆஃபீஸர் எரிக் பால், அவரு தான் போயிருக்காரு. அவர் போய் பார்த்த உடனே குழந்தை பறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. குழந்தை வெளியே வந்திருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கு அந்த குழந்தை. இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரசவம் பாக்குறது அப்படின்றது புதுசு கிடையாது. ஏன்னா அவருடைய குழந்தைகள் ரெண்டு பேர் உட்பட கடந்த சில வருடங்கள் 6-7 பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு இது பிரிட்ஜு கீழே ரொம்பவும் அப்படியே காத்தே இல்லாத ஒரு இடத்துல, எதுவும் லைட்டும் இல்லாத இடத்துல வந்து பாக்குறது மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு. இருந்தாலுமே நல்லா மனச தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த குழந்தையோட சுவாச குழாயில வந்து எதுவும் பிளாக்கேஜ் இல்லாம கிளியர் பண்ணி விட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆக்டிவேட் பண்ணி பார்த்திருக்காரு. சில 2-3 நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அழ ஆரம்பிச்ச உடனே இவருக்கு வந்து மகிழ்ச்சி. ஏன்னா சொல்லுவாங்க அழுகையில வந்து சந்தோஷப்படுற ஒரே விஷயம் அப்படின்னா குழந்தை அழுகும் போதும். பிறந்த உடனே குழந்தை அழுகுதா அழுகலையா தான் கேள்வி கேட்பாங்க. அழுதுன்னா அந்த குழந்தை ஹெல்த்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க பக்கத்துல, அவங்க அம்மாவையும் சரி அந்த குழந்தையும் சரி. இப்போ வந்து ரொம்ப நார்மலா இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேருமே ஹெல்த்தியா ஹாஸ்பிட்டல் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட்டான டைம்ல அந்த ரைட்டான பிளேஸ்ல அவர் அந்த ரைட்டான ஆபீஸ் இருந்ததால அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம
0: சொல்ல போனா காப்பாற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல வேணுமே.
1: ஆமா,
0: இப்படி இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை தான் நாங்கள் வானம் நம்ம நிகழ்ச்சியினோட உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான நல்ல உள்ளங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியினூடாக நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமதே.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
6: Ulagalaviya Thurida Panamattu Chevaikki Nanmadi Peepetra Nirvanam. Cash Point, Miga Kurainda Vatti Veedathil Thanganagai Adagu Survey. Maadha Maadham Alladhu Nagai Meedkum Podu Vatti Selathalam. Ungal Paliya Nagaigalai Adikoodiya Vilaikku Vitka Adikoodiya Perumathiyal Currency எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்.

0: நேரம் நண்பர்கள், 12:37 வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்இல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலக கிண்ணப் போட்டிகள் பற்றிய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது ராஜேஷ்?
1: நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வானம் நம்பதியில் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவோம், அது வெளியே எங்கேயும் தேட வேண்டாம், ஃபிஃபாலே ஒரு உதாரணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் நம்ம கேப்பர்டே பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டீமோட கோல் கீப்பர். கோல் கீப்பர்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்புன்னு தெரியும். ஏன்னா எவ்வளவுதான் நீங்க ஹார்டான டீமா இருந்தாலும் அந்த கோல் போஸ்டுக்குள்ள வந்து நீங்க விடக்கூடாது, அதுக்கு நீங்க ஒருத்தருக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. எல்லா உடம்போட எந்த பாகத்தையும் யூஸ் பண்ணி நீங்க தடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான இந்த விஷயத்த 40 இவருக்கு 25 தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு கோல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாலாக இருக்கணும், ஏன்னா உயரமாக இருந்தால் நீங்கள் அது பாஞ்சிங்கன்னா நிறையதே கவர் பண்ண முடியும் இல்லையா. இவர் அந்த சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பார் போலருக்கு, நிறைய பேர் இல்லை நீ சரி வர மாட்டேன் சரி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இவருக்கு நான் எப்படியாவது வேர்ல்டு கப்பில் ஆடணும் அப்படின்னு அந்த வயசுலேருந்தே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் இருந்திருக்கு. ஆனால் 25 வரைக்கும் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் நிறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் இந்த பஸ் டிரைவர் வேலை உட்பட நிறைய வேலை செஞ்சுருந்திருக்காரு. இருந்தாலும் 25 மேலே வந்து ப்ரொஃபஷனலாக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்பர்டே நேஷனல் டீம்லேருந்து வெளியே வந்துடலாம், வயசாக போகுது நிறைய பேர் சொல்லியிருந்துருக்காங்க. இருந்தாலும் நான் எப்படியும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வராங்கல்ல ஃபிஃபாக்கு கேப்பட இந்த தான் ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்ததுலேயே வந்து ஓல்டஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு இதுவுமே இவருக்கு இருக்கு. ஸோ இந்த 40 மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் ஸ்பெயின், உருகுவே, அர்ஜென்டினா இவங்க எல்லாம் எவ்வளோ போட்டி போட்டு வந்து கோல் போட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையும் தடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இவர் தான். இவன் இந்த ஃபிஃபா ஆரம்பிக்கு முன்னாடி இவருடைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் தான் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ ஃபிஃபா முடிஞ்ச போது 20 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அவ்வளோ ஓவர் நைட்டில் ஓஸ்னியான்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு கிரேஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மெஸ்ஸி ரொனால்டோவுக்கு அடுத்து இவர் தான் வந்து இந்த ஃபிஃபாவில் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பிளேயர்னு சொல்லலாம். 40 இது வரைக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, வயசாயிருச்சுன்னு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை எந்த சமயத்திலையும் விடக்கூடாது அப்படின்னு அந்த கேப்படை கோல் கீப்பர் ஒசினியா

0: இந்த உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு.
1: சரி, இப்ப நீங்க வந்து கோல் கீப்பரா வர போறீங்களா இல்ல ரெஃபரியா வர போறீங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ராஜேஷ். என்னன்னு கோல் கீப்பர் பரவாயில்ல, ஒரே இடத்துலதான் நின்று அங்க இங்க போல தடுக்க வேணும், ரெஃபரி ஓடிட்டே இருக்கணும்.
0: அப்புறம் கூட பண்ணலாங்க ரெஃபரி வந்து, அப்புறம் பண்ணலாம். முதல்ல நல்ல பிளேயர் வந்து ரெஃபரி ஆகலாம். சோ முதல்ல கோல் கீப்பர் ஆகும், நீங்க வந்து எத்தனை கோல் எனக்கு போடுறீங்கன்னு பாப்போம், உங்க கோல நான் தடுக்கிறேனா, அதுக்கப்புறமா தான் ரெஃபரிக்கு போக முடியுமா போக முடியாதான்னு டிசைட் பண்ண முடியும்.
1: சரி, இந்த வீடியோத்தோடு இன்று மதியம் இன்னும் சொற்ப நேரத்துல வந்து கனடா வெர்சஸ் மொரோக்கோ
0: ஜஸ்ட் 20 மினிட்ஸ்
1: கேம் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. நாங்களும் மிஸ்டர் ஃபேமினோடாக உங்களுக்கு அந்தந்த தகவல்களையும் அவ்வப்போது நாங்கள் வழங்கிக் கொண்டே இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன்ஸ் விலை கண்ட பொழுது, குறிப்பாக சீலா பவுண்டு 75, சால்மன் ஸ்லைஸ் பவுண்டு 75, கிளாக்கன் பவுண்டு 75, கனவாய் பவுண்டு 75, ஆட்ரஜி பவுண்ட் 10.90, மூர் கோழி 6.90, மூன்று எப்படி கண்ட பொழுது 19.90, ப்ராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 7.90, வண்டர் 4 pounds ஸ்மால் பாக்ஸ் வந்து 17.90. சிரோன், கொடுவா, பாறை, ஓரா, சீலா, புலமீன், துள்ளுமண்டை, முரல் என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் நீங்கள் மரணம் செய்தும் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். மரக்கறிகளை நீங்கள் மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பசுமையான மரக்கறிகள் 6 தேசிக்கா 1.99, கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்கா 1.49, பட்டன் நட் 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.90, ராசவள்ளிக்கிழங்கு 3.90, 10 pounds உருளைக்கிழங்கு 4.90, வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு சுக்கனி பவுண்டு 1.90 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய், பெல் பெப்பர், ஜிஞ்சர், ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.90 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேல், கொலாட், கட்டி 2.90, பயிட்டங்காய் பவுன் 3.90 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இப்பொழுது பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம், குறிப்பாக 3 டின்பிஷ் 4.90, 3 சமபோசா 4.90, 5 டெல்மேஷோயா 3.90, 3 கரிச்சந்திரா நூடி $6, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 4.90, 900 கிராம் மிளகாத்தூர் 8.90, 8 pounds ரவை 7.90, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.90, 6 pounds கரும்பு சீனி 7.90, 20 pounds பாப் ஆல் ரைஸ் வந்து 15.90, எம்டி பிராண்டின் நெல்லி கோடியல், மிக்ஸ் ஃப்ரூட் கோடியல், மேங்கோ கோடியல் 750 ml 6.90 படி நீங்க பெறலாம். அதேபோல எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஜாம் வந்து 500 gram ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக இருக்கின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது தாயகத்து படங்களுக்கான ஒரு விற்பனையும் விஷேட விற்பனையாக இடம்பெறுகிறது. வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு இந்த டென்னில் கூட நீங்கள் தாயகத்து படங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது ரெட் கிரேஸ் பவுண்ட் 99 cents, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.90, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து 2.90, ப்ளூபெரி பாக்ஸ் 3.90, பலாப்பழம் பவுண்ட்ஸ் 1.49, சின்ன ஓரஞ்ச் 1.29, அதேபோல ஆப்பிள் பவுன் 1.90, பிஎஸ் 1.90 பெற்றுக்கொள்ளலாம், செரி பவுன் 3.90, மாதுளம்பழம் 2.49, ரெட் பிளம்ஸ் வந்து 2.90, ஃப்ரெஷ்ஷான 10 pieces அடங்கிய இளநீர், பச்சை இளநீர் பாக்ஸ் வந்து $30, ஃப்ரெஷ்ஷான 10 pieces அடங்கிய செவளநீர் $42 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், அன்னமுன்னா பழம், கொய்யாப்பழம் என்று சொல்லி அத்தனை பழங்களை கூட நேரடியாக இருக்கின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்னும் ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமல உபகரணங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான பூமரக்கன்றுகள், மரக்கறிக்கிறது சொல்லி அத்தனை தேவைகளுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வருகின்ற பொழுது உங்களுடைய தேவைகள் ஏதோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: ஹிட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 4-5-8-9-5-52
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200க்கும் மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸ் உடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்.
3: 647-818-2798 மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: ஒலிக்கும் ரெட் திரைப்பட பாடலோட நிகழ்ச்சியையும் நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு
1: சஞ்சயன் மற்றும் சுரேகா.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்.
1: கனடாவுக்கு நல்லா இப்பே ஒரு குட் லக் சொல்லிட்டு உங்களிடம்
0: விடைபெறுகிறேன். மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: weekend vibration east fm 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401
4: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472935899
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4372133332
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080
7: போட்ட புதுச்சேலை உடுத்தி
8: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்
8: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
9: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ.
9: அகரம் பட்டுக்களின் சிகரம்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் அவளுடன் அமர்ந்து கொண்டிருக்கும்
2: வணக்கம்.
3: ஒழுங்கா கண்டினியூ.
4: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
5: தாங்க முடியலையே.
4: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
3: சூப்பரா இருக்குங்க.
6: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் என்பதுங்களே. வணக்கம் சுரேகா.
7: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
6: அதே சுகத்தோடு இணைந்திருக்கின்றோம். 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு உங்களை வெற்றி கொடியை உங்களுக்கு ஏற்றி அந்த வெற்றி பாட்டை தருவதற்காக நாங்கள் 8 கேள்விகளோடு வளமை போல் வந்திருக்கின்றோம். எனவே கேள்விகளும் தயாராக இருக்கின்றன. அழைக்கவும் நீங்கள் தயாராகலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-554-4040.
6: அதே போல் டொரண்டோ காலநிலை நேற்று எல்லாம் கடந்த ஒரு புதன் செவ்வாயிலிருந்தே வெளியில போக இயலாத அளவுக்கு ஒரு ஏவக்க மழையா
7: மழையும் தானே நேற்றுல இருந்து சஞ்சயன்.
6: நீங்க ஊர்லானே இருக்கிறீங்க?
7: ஊர்லதான் இருக்கிறேன். எங்களோட ஊர் பக்கம் மழைதான்.
6: அது நேற்று இரவு. நான் சொல்றது கடந்த செவ்வாயில
7: தொடர்ந்து சொல்றீங்க. சரியா,
6: அப்படி சொல்லுவாங்க. இங்க இருந்து குளிர் தாங்க இல்லாம சூட்டு நாட்டுக்கு போறேன்னு. அது இப்ப எல்லாம் மாறுது. சரி, அப்படி ஒரு காலநிலையோடு இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. ஆனால் உடல்நிலை 29 இருக்கின்றது. மழையுடன் கூடிய ஒரு பொழுதாக இருக்கும் என்ற எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. இன்றைய பிற்பகல் வேளை 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். இரவு வேளை 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும். நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். அதிகுறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ்.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
6: அதே போல் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இஸ்டெஃப்எம் தமிழ், யூடியூப்ல இஸ்டெஃப்எம் 102.7. உலக நாட்டில் எங்க போனாலும் இணையதளம் மூலமாக எமது வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்க. அதே போல் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் பாவனையாளர்களாக இருப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கும் நீங்கள் தரவிறக்கம் செய்ய இலவசமாக தரவிறக்கம் செய்து நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.
7: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: அவ்வளவுதான் ஆண்டுகிட்ட அவ்வளவு இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான போட்டிகள் சுற்று 16 இன்று ஆரம்பிக்கின்றது. இன்றைய இப்போது ஆரம்பித்திருக்கின்றது. கனடா மொரோக்கோ 2 அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் ஆரம்பமாகின்றன. கனடா விளையாடுகின்றது, நாக் அவுட் மேட்சாக இருக்கின்றது. எனவே இதிலே வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்றால் குவார்டர் ஃபைனலுக்கு தெரிவாகின்ற சந்தர்ப்பத்தை கனடா அடைந்து கொள்ளும். எனவே கனடாவினுடைய ரசிகர்கள், பெரும்பாலான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குழுமியிருந்து போட்டிகளை பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு மிக விறுவிறுப்பாகவும் ஒரு எதிர்பார்ப்போடும் கூடிய ஒரு போட்டியாக இன்றைய போட்டி அமையப் போகின்றது, ஆரம்பமாயிருக்கின்றது. எனவே அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக பறந்து வந்து கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கேள்விகளுக்காக நீங்கள் இணைந்து வெற்றியை பெற்றுக்கொள்கின்றீர்களோ அதே அளவிற்கு சொக்கரும் சூடு பிடிக்கப் போகின்றது. இணைந்திருங்கள் இஸ்டெஃபமோடு. ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃபம் 102.7.

0: இமயத்தை வெல்லு, அதற்காக போராடி கொண்டிருக்கின்றது கனடிய அணி. 6:26 முடிவடைந்த நிலையில் கனடா மொரோக்கோ இரண்டு அணிகளும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற கோலுக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. குவார்டர் ஃபைனலுக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறன. நொக் அவுட்ல நொக் ஆகாம இருக்கிறதுக்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறன் அப்படியே சொல்லிட்டு போலாம்.
1: எத்தனை போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க.
0: கோர்னர்ல ஒரு கோல் போகுமோ என்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த வார்த்தையா வந்து கொண்டு இருக்கு. இருந்தாலும் பாப்போம், எல்லாம் முயற்சி தானே. இப்ப கனடா பக்கம் தான் போல் இருக்கு.
1: எப்ப வேணாலும் மாறலாம் சஞ்சய். இந்த கேம் வந்து நம்ம முடிவெடுக்கவே இயலாது.
0: வெற்றி பாட்டு, நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம். கேள்வி இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்கின்ற போது நாங்கள் கேள்வியை சொல்லுவோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாடலில் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-5-4-4-0-4-0.
0: ஆக்ரோஷமா விளையாடுறாங்க சுரேகா.
1: பயங்கர அடி போலுக்கு படுதோ இல்லையோ, தலைகளுக்கு அடி.

0: ஒரு மணி 12 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபெமேல், தொடர்ச்சியாக ஃபீஃபா உலகின போட்டிகளினுடைய காலிறுதிக்கான ஒரு தெரிவு காண் போட்டி என்று சொல்லலாம். குரூப் 16 16 அணிகளை கொண்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி ஆரம்பித்திருக்கிறது. ஒரு மணிக்கு ஆரம்பமானது. கனடா மொரோக்கோ அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. 11 நிமிடங்கள் 42 வினாடிகள் கடந்த ஒரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, பார்க்கலாம் யார் முதல் கோல் அடிப்பார்கள் அல்லது யார் இதில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு அதாவது காலிறுதிக்கு செல்வார்கள் என்று நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை.
1: கண்ணு வந்து வேற இடமும் அல அங்கலஞ்சல போகுது இல்ல சஞ்சய்.
0: அதான் அப்படித்தானே இப்ப சொல்லுகள் அப்படி இப்படி முன்ன பின் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க யோசிக்கப்படாது.
1: என்ன சொன்னா
0: மாபெரும் மலை விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் குறைந்த விலைகளில் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகின்றார்கள். சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மெயின் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுண்ட் 7.80, சல்மன் ஸ்லைஸ் பவுண்ட் 7.80, கிளாக்கன் பவுண்ட் 7.80, கணவாய் பவுண்ட் 7.80, ஆட்ரிச் பவுண்ட் 10.90, உருக்கோழி 6.90, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.90, பிராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 7.90, வண்டர் ரால் பாக்ஸ் பர்பான்ஸ் 17.90, சிலோன் கொடுவா பாறை ஓரா சீலா பிளமீன் துள்ளுமண்டை முரல் அன்பயோட்டிக் கூட விஷயம் வெளியே வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட்பைகளும் மரணத் செய்து வருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மெயின் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்கா 1.90, கோவா 99 சென்ட்ஸ் பவுண்ட்ஸ், பூசணிக்காய் பவுண்ட் 1.49, பட்டன் நாட்டை 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் பவுண்ட் 6.90, ராசவள்ளிக்கிழங்கு 3.90, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.90, வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு சுக்கினி பவுண்ட் ஒவ்வொன்றும் 1.99, புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.90 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கேல் கொலால் கட்டு 2.90, பைட்டங்காய் பவுண்ட் 3.90 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனையாகிறது. அதில் குறிப்பாக 3 டென்பீஸ் 4.90, 3 சம்பவோசா 4.90, 5 டெல்மேஷோயா 3.90, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 4.90, 900 கிராம் மிளகாத்தூர் 8.90, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.90, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.90, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.90, 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.90, ரெண்டி பிராண்டின் கோடியலாக குறிப்பாக மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 மில்லி 6.90 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஏராளமான மளிகைப் பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் இந்த வாரம் விசேடமாக டென்ட் அமைக்கப்பட்டு டென்டிலான ஒரு மாபெரும் விற்பனையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரெட் கிரேப்ஸ் வந்து பவுண்ட் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.99, கோல்டன் பெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 3.99, பலாப்பழம் 1.49, சின்ன ஓரஞ்ச் 1.29, அப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, செரி 3.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மாதுளம் பழம் 2.49, ரெட் பழம் 2.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ் 10 பீஸ் அடங்கிய பச்சை இளநீர் பாக்ஸ் வந்து $30, ஃப்ரெஷ்ஷான 10 பீஸ் அடங்கிய செவ்வளநீர் பாக்ஸ் வந்து $42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மல்லிகா மாம்பழ பாக்ஸை விஷேட வில்லை பெற்றுக்கொள்ளலாம். கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், அண்ணாவண்ண பழம், கொய்யாப்பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இப்பொழுது ஆர்கானிக் தயாரிப்பில் குறிப்பாக ரவைமா என்று சொல்லி ஏராளமான ஆர்கானிக் பொருட்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகளை நீங்கள் மொத்தமாகவும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து சுவாமி படங்கள் பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல ஏராளமான சமையல் உபகரணங்கள் மட்பாண்ட சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகள்னு சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டாப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: टाइगर का हुक्म। காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
1: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்கு ஒருவராய் திகழ்கின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
12: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421.
13: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 EastFM.ca.

0: ஒரு மணி 24 நிமிடம் வெற்றி பாட்டு கெடுக்கணும். மிஸ்டர் எஃப்எம்எல், நீங்களும் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்து வெற்றி கொள்ளலாம். 8 கேள்விகளில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்து கேள்வியை தெரிந்து கொண்டு 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி கொண்டு வெற்றி பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165544040.
1: செலசி பர்னிச்சர்ஸில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸ் ஃப்ரம் $98. நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர்ஸ் $98. உங்கள் தளவாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்ப்ரோ.
0: வெற்றி பாட்டு கடுங்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது போட்டிகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றன. கனடா மொரோக்கோ இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் 54 விதமான வெற்றி வாய்ப்பு என்பது மொரோக்கோக்கு இருப்பதாக ஒரு தரவுகள் தெரிவித்தன. இப்பொழுது பார்த்தால் அந்த 54 41 குறைந்து கனடாவினுடைய வெற்றி வாய்ப்பு 25 விதமாக அதிகரித்திருக்கின்றது.
1: நீங்க அதிகரிச்சுக்கிட்டு போறீங்க.
0: அதிகரித்துக் கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணம் அவ்வளவு டஃப் கொடுக்குது கனடா. பார்க்கக்கூடிய அதிகமான பாலும் அவங்க பக்கம் தான் இருக்குது. எனவே நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கணும். இப்பொழுது பார்த்தால் ஹைட்ரேஷன் பிரேக் நல்லா பிரேக் கொடுக்குறாங்க பாருங்க. ஹைட்ரேஷன் பிரேக் தான் அப்படி ஒரு பிரேக்கையும் கொடுத்து கொஞ்சம் நேரம் அனுப்பியிருக்கிறாங்க. திரும்பி மேட்ச் தொடங்க நேரம் நாங்கள் திரும்பவும் நாங்கள் அந்த ஸ்கோர் விவரங்கள் என்ன நடக்குது என்ற விவரத்தை உங்களுக்கு தரவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இஸ்டெப் மூடு வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் யூத சமூகங்களை இலக்கு வைத்து அண்மை காலங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களின் பின்னணியில் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் இருக்கக்கூடும் என அதி உயர் ரகசிய அரசு அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. கனடாவின் உள்ளூர் குற்றவியல் கும்பல்களை யூத சமூகங்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஈரான் பயன்படுத்தி இருப்பதற்கு சாத்தியங்கள் உள்ளதாகவும் அவை தெரிவித்துள்ளன.
3: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசினை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு போலீசாரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 35 கோடி ரூபாய்கள் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக மற்றும் அதிமுக பிரமுகர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்டமாக 180 கோடி ரூபாய்களை கொடுத்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசும் சதித்திட்டம் இடம்பெற்றதாக போலீசார் நேரடியாக கூறியமை தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது.
2: இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிடுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மாகாண சபை சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை அரசு வழங்க முயற்சிப்பதாக அவர் சாடியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
5: 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ESKலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477706868, 647-770-6868.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2000

0: திருபத்தாறு பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: ஒரு மணி 40 நிமிடம் இப்படி எல்லாம் நீங்க செய்தீங்கன்னா போட்டியை நான் நிப்பாட்டிடுவேன் ரெஃபரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா போற ஓக பார்த்தா எனக்கு என்னவோ விளையாடுற ரெண்டு டீம்ல இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான் வரும்போது நடக்கு.
2: அடிப்படையா
1: அவ்வளவு அக்ரஸிவான ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்து கொண்டிருக்கிறது. 39 நிமிடம் கடந்து இரண்டு அணிகளும் எந்த விதமான கோலும் பெறாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மூர்க்கமான ஒரு போட்டி என்று சொல்லி சொல்லலாம். ஆளாளுக்கு அடிபடுறது, அதே நேரத்தில் சில சில சச்சரவுகளை தவிர்க்க முடியாத விளையாட்டுகளில். ஆனால் இருந்தாலும் மிகவும் விறுவிறுப்பான முறையில் இந்த போட்டி போய் கொண்டிருக்கின்றது. நான் சொன்னது போல் ரெண்டு டீமில் உள்ளாக்களும் போய் ஹாஸ்பிட்டலாம் படுப்பாங்க போட்டி முடியும். அல்லது இப்படியெல்லாம் அடிபட்டாங்கன்னா அந்த என்ன ஹெட் கிக் பண்ணுற டைமில் என்ன செய்வாங்கன்னா எதிர்பாராத விதமாக தலையும் அடிபடும்.
2: அடிபடும்
1: போலுக்கு அடிங்கடான்னு சொன்னால் தலையோட தலையை அடிக்கிறீங்களேடா என்று சொல்லி கேட்க மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கும். அப்படிலாம் நடக்குது. அதான் நான் யோசிச்சேன், நல்ல ஒரு போற நேரத்தில் இப்படி விளையாட்டு போற நேரம் நல்ல ஒரு வீக்க வச்சுட்டு போனோம்.
2: இல்ல எனக்கு என்னமோ போட்டி நடக்கிற மாதிரி தெரியல, சண்டைதான் நடக்குது.
1: எனவே போட்டி கனடாவிற்கு மிக முக்கியமான போட்டி, அதே போல மொரக்கோக்கு இல்லைன்னா மொரக்கோக்கும் முக்கியமான
2: போட்டி.
1: இரண்டு அணிகளுக்கு முக்கியமான போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. யாராவது இதை நாக் அவுட் முறை என்பதன் காரணமாக அடுத்த டாப் 16 ரவுண்ட் 16 போட்டியாக இது அமைந்திருக்கின்றது. குவார்டர் ஃபைனலுக்கு தெரிவாகுவதற்காக மிகவும் மூர்க்கமான முறையிலே மூர்க்கமான முறை தான் வந்துட்டு இருக்குது. அப்படிதான் இருக்கு போட்டி.
2: ஒரு மொராக்கோ பிளேயருக்கு வந்து எல்லோ கார்டு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: எனவே இதை தாண்டி என்ன இடம்பெற போகின்றது, இன்னும் ஹாஃப் டைமும் வரப்போகுதுன்னு ஒரு 5 நிமிஷத்துல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பை பற்றி ஒரு கணிப்பு இருக்கு தானே. அதில் பார்த்தா இப்போ மொராக்கோவினுடைய அந்த வெற்றி சதவீதம் என்பது குறைந்து கனடாவினுடைய வெற்றி சதவீதம் என்பது கூடிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கிறது. அதே நேரம் 39% எக்ஸ்ட்ரா டைம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எது எப்படியோ கனடா வெல்லணும், அதுதான் எங்களுக்கு தேவை.
2: அதான்
1: 1:42 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாடல் நீங்கள் இணைந்து வெற்றி கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி
2: 4165544040.

0: ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதல் கனடாக்கு இதுக்கு எதிராக நடந்த மேட்ச்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் ரெண்டு ரெட் கார்டு கொடுத்தவங்க ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு ரெட் கார்டு கொடுத்தது கனடாவுக்கு இல்லை, கனடாக்கு எதிராக விளையாடின ஒரு டீமுக்கு ரெண்டு ரெட் கார்டு கிடைச்சது. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மொரக்கோவை பொறுத்த வரைக்கும் எல்லோ கார்டு எல்லோ கார்டாக வாங்கி கொண்டிருக்கிறாங்க, சேர்த்து வைக்க போகிறாங்க விளையாடுறதுக்கு. கடைசியாக போட்டி நடக்கிற நேரத்தில் ரெண்டு மூண்டு பேர் தான் கிரவுண்ட் அடிப்பாங்களோ என்று சொல்லி எனக்கே ஒரு யோசனை வந்துட்டு.
1: நமக்கு நல்லதானே,
0: குறைய குறைய கோல் கூட போக
1: சும்மா போய் அடிச்சு விட்டு வர வேண்டியதான்.
0: சரி, 45 நிமிடங்களின் முடிவில் கனடா மொரக்கோ இரண்டுமே எந்த விதமான கோலையும் பெறவில்லை. மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாகவும் ஒரு போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யாராவது வெற்றி பெற்று ஆக வேண்டும், அதுதான் இந்த போட்டியினுடைய முடிவு. கடைசி ஒரு பெனால்ட்டியாவது நடக்கும், எது எப்படியோ இந்த அணி வெல்ல போகின்றது, வென்று குவார்டர் ஃபைனலுக்கு செல்ல போகின்றது என்பதை நாங்களும் உங்களுக்கு அறிய தராவலாக காத்திருக்கின்றோம். அந்த இடை நடுவில் வெற்றி பாட்டு ஸ்கோர் சொல்ற மாதிரி போயிட்டு
1: ஸ்கோர் வந்து போட்டி எங்கள் நிகழ்ச்சி மாதிரியும் வெற்றி பாட்டுக்கு நாங்கள் நம்பர் சொல்றதுன்றது ஸ்கோர் மாதிரியும்
0: ஆயிட்டு. இருந்தாலும் வெற்றி பாட்டு தான் முக்கியமானது. நீங்கள் இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொண்டு வெற்றி பெற்று வெற்றி பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைவு சில
1: 416-555-4040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை இப்பொழுது கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில் விற்கின்ற பழுது சில பவுண்டு எடுத்து நிற்பது, சல்மன் ஸ்லைஸ் எடுத்து நிற்பது, சில கிளாக்கன் பவுண்டு எடுத்து நிற்பது, கணவாய் பவுண்டு எடுத்து நிற்பது, ஆட்டோச்சி பவுன் 10.90, ஒரு கோழி 6.90, மூன்றை படுகின்ற பழுது 19.90, பிராய்லர் சிக்கன் 3.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் பவுண்டு எடுத்து நிற்பது, ஒண்டர் 4 pounds ஸ்டார் பாக்ஸ் 17.90, சிரோன் கொடுவா பாறை ஓரா சீலா விளமீன் தொல்லுமண்டை முரல் என்று சொல்லி அத்தனை வகையான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளை கூட நீங்கள் இங்கே வர்ணனை செய்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பாட்டி கேட்ட வகையிலும் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பசுமையான மரக்கறி குறிப்பாக 6 தேசிக்காய் 1.90, கோவா பவுன் 99 சென்ஸ், பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டநாட்டு 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் பவுன் 6.90, ராசவள்ளி கிழங்கு 3.90, 10 pounds உருளைக்கிழங்கு 4.90, வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு சுக்கினி பவுன் 1.99, புடலங்காய் பெல் பேப்பர் ஜிஞ்சர் ஜலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.90 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கேஎல் கொலாட் கட்டி 2.90, பயிட்டங்காய் பவுன் 3.90 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் விற்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது மரக்கறிகள் குறிப்பாக நீங்கள் மொத்தமாகவும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல நூற்று கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 3 tin fish 4.90, 3 samosa 4.90, 5 delmeshoya 3.90, 3 கடை சந்திரா நூடிஸ் $6, 300 gram கோகனட் மில்க் பவுடர் 4.90, 900 gram மிளகாத்தூர் 8.90, 8 pounds ரவை 7.90, 3 liter சன்ஃபிளவர் ஆயில் 8.90, 6 pounds கரும்பு சீனி 7.90, 20 pounds பாபோல் ரைஸ் 15.90, MD பிராண்டின் நெல்லி கோடியல் மிக்ஸ் ஃப்ரூட் கோடியல் மேங்கோ கோடியல் ஒன்றும் 750 ml 6.90 படி பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 gram 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என ஏராளமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல ஆர்கானிக் தயாரிப்புகளை கூட நீங்கள் வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல தாயகத்து பழங்கள் வெளியே டென்ட் அமைக்கப்பட்ட ஒரு சேலும் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரெட் கிரேஸ் பவுண்ட் 99 cents, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 1.90, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து 2.90, ப்ளூபெரி பாக்ஸ் 3.90, பலாப்பழம் பவுன்ஸ் 1.49, சின்ன ஓரஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, செரி பவுன் 3.90, மாதுளம்பழம் 2 4.90, ரெட் பிளம் பவுன் 2.90, 10 pieces அடங்கிய ஃப்ரெஷ் பச்சை இளநீர் பாக்ஸ் வந்து $30, அதுவே 10 pieces அடங்கிய ஃப்ரெஷ்ஷான செவிலநீர் $42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மல்லிகா மாம்பழ பாக்ஸை விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். கப்பல் வாழைப்பழம் இதர வாழைப்பழம் ரம்புட்டான் மங்குஸ்தான் அண்ணாமண்ணா பழம் கொய்யாப்பழம் என்று சொல்லி ஏராளமான பல வகையை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். இந்த வாரத்துக்கான அதிவிசேட விற்பனைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன டேப்ஸ்கோடன் ஃபின் சந்திப்பில். ஏராளமான வாகன திருப்பங்களோடு அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கிறது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட், ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன.
2: 416-474-1398 அதிகரித்துள்ளபான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
4: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, Unit 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
5: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
6: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: 2:04 மிஸ் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டோடு நீங்களும் இணைந்து வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். அது கழிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: 23 டிகிரி செல்சியஸ் அகற்றோனோ இருக்கிறது. 30 உணர்கின்றோம். அதிகமான ஜிடிஏ பெருமாகத்தில் மழையுடன் கூடியிருப்பதாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அதே போல் பிற்பகல் வேளை 20 டிகிரி செல்சியஸாகவும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
0: அதே போல வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
1: பிஃபா 2026 கால்பந்தாட்ட போட்டிகள் சூடுபிடித்திருக்கின்றன. குரூப் 16 போட்டிகள் இன்றைய நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய குரூப் 16 போட்டியாக கனடா மொரோக்கோ இரண்டு அணிகளும் மோதிக்கொள்கின்றன, நேருக்கு நேர் மோதிக்கொள்கின்றன. போலோடு ஆடி அடிபடுங்கடான்னு பார்த்தா தலைக்கு தலையாடி அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: அதுவும் முதலாவது போட்டி,
1: முதலாவது போட்டி மிகவும் ஆக்ரோஷமான முறையில. காரணம் வாழ்வா சாவா என்பதுதான்.
0: இந்த ஆக்ரோஷத்தை விட மாட்டோம் அப்படின்னு பிடிச்சு கொண்டிருக்கிறோம்.
1: போட்டி போய் கொண்டு போட்டியில நிலவரத்தை வச்சுதான் நாங்க வார்த்தைகள் வரும்.
0: பந்து அடிக்கிறீங்களோ இல்லையோ தலைகள்
1: அடிப்படை. அதாவது போட்டி முடிகிற நேரம், அதான் நீங்க கேட்டீங்க, இப்ப ஒரு ரெட் கார்டு இது பண்ணனா அவருக்கு நண்டா அவருக்கு போல சப்ஸ்டிடியூட் வரலாமான்ட்டு வாய்ப்பு இல்ல ராஜா. அது ரெட் கார்டு கொடுத்தா கொடுத்ததான்.
0: கடைசியா எல்லா ரெட் கார்டும் கொடுத்து கனடா பிளேயர்ஸ் மட்டும் இருந்து கொண்டு போய் கோல இப்படி போட்டுட்டு போட்டுட்டு வர போறாங்க.
1: இல்ல இல்ல, கோல் கீப்பர் இருப்பாரு,
0: அவர் விட மாட்டார்.
1: வாங்கடா யாராவது காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா.
0: இல்ல ஏதாவது ஒரு மொரோக்கோ ஃபேன் இருந்தாங்களா, இருந்தா இன்றைக்கு இவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன கனடாக்கு மட்டுமா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை,
1: நாங்க அதாவது இந்த போட்டியில் என்ன நடக்குன்னா, இதுவரையில் எடுத்த எல்லோ கார்டு முழுக்க பார்த்தா மொரோக்கோக்கு தான். இப்போ மொரோக்கோ எந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா விளையாடுறாங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனால் இருந்தாலும் இரண்டு அணிகளுமே மிக தீவிரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம் இது நொக் அவுட் போட்டி என்பதன் காரணமாக வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இரண்டு அணிகளும் போட்டி போடுகின்றன. எனவே ஹாஃப் டைம் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 45 இருந்தாலும் எக்ஸ்ட்ரா டைம் நிச்சயமாக வழங்கப்படும். ஏற்கனவே வெற்றி வாய்ப்புகள் என்று வருகின்ற போது மொரோக்கோக்கு 54-60% இருந்தது, இப்போ 35% சரிவடைந்திருக்கிறது. கனடாக்கு கொஞ்சம் கூடி இருக்கு. அதே போலவே இந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கு 42%
0: நீங்க அதைத்தான் நோட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா டைமுக்கு தான் கூடி கொண்டு போகுது.
1: நிச்சயமா எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, வேண்டாம் போற போக்கு அப்படித்தான் இருக்கு. இப்போ அடுத்த செகண்ட் ஹாஃப்ல சில வழியில அதிகமான கோல்கள் போற பட்சத்துல அந்த எக்ஸ்ட்ரா டைம் இல்லாமலும் போகலாம். ஆனா எக்ஸ்ட்ரா டைம் வழங்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த ஒரு செகண்ட் ஹாஃப் என்று சொல்லி நாங்கள் நம்புறோம். எனவே நீங்களும் போட்டியை பார்க்கற மட்டும் இல்ல, வெற்றி பாட்டில் அதுவும் ஒரு போட்டி, அந்த போட்டிலையும் பங்கு பெற்றணும்.
0: கண்டிப்பா
1: அழைக்கலாம்.
0: 416-554-4040.

0: 2:10 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்கள் இணைந்து பாடலை வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4:15:54:40.
0: ஹாஃப் டைம் முடிந்து ஆரம்பித்திருக்கின்றது. நிகழ்ச்சி என்னதான் வருது, போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. 46 நிமிடங்களை கடந்த ஒரு போட்டியாக கனடா மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கின்றது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக மிக மிக கஷ்டப்பட்டு விளையாடி
1: கொண்டிருக்கிறோஷமாக விளையாடி
0: கஷ்டப்பட்டு விளையாடி கொண்டு கொஞ்சம் ஆக்ரோஷம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஹாஃப் டைம் முடிஞ்சானே, போய் நீர் ஆகாரத்தை எடுத்துட்டு வந்து.
1: எப்பவுமே நம்ம சொல்ல எடுக்கும் போது இந்த கார்ல பயணிக்கிறவங்க நினைப்பாங்க அப்ப ஏதோ ஒரு கோல் வந்துட்டு போல அப்படின்னு. கண்டிப்பா இல்ல, 0-0 தான் இப்ப வரைக்குமே.
0: ஏற்கனவே நிறைய எல்லோ கார்டு எடுக்கிறதால கோச் சொல்லியிருப்பார், மாப்பிள்ள இப்படி விளையாண்டீங்கன்னு
1: சொல்லிச்சுன்னா
0: அடுத்ததுல உங்களை நாங்க எடுக்கவே மாட்டோம். ஏதோ சொல்லிருப்பாங்க போல விளையாடாமல் நிதானமாக விளையாடுங்கள். எனவே மிகவும் நல்லபடியா
1: விளையாடுறாங்க. நாங்க விட மாட்டோம் பந்த அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதனாலதானே என்னவோ கோல் போகுதே இல்ல.
0: சரி, எனவே நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4:16:54:40:40.
0: எவரெஸ்ட் பர்னிச்சர் இப்பொழுது மேட்ரஸ்களின் மாபெரும் மலை விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலையில் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகின்றார்கள். 80 Finchton Square, Finchton சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். கரண், வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இதுவரை நிறமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரண்?
2: நாங்கதான்
1: போட்டி நாங்கதானே வருவோம் வார வாரம், அதுக்காக எங்களையும் கவனிக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்? கால்பந்தாட்டத்தில் அதிக சமூக வலைத்தள ஃபாலோவர்ஸை கொண்டுள்ள வீரர் யார்? கால்பந்தாட்டத்தில் அதிக சமூக வலைத்தள ஃபாலோவர்ஸை கொண்டுள்ள வீரர் யார்?
2: பீலோ.
1: திருத்தலாம்.
2: மரோனா.
1: திருத்தலாம்.
2: ரொனால்டோ.
0: ரொம்ப லேட். இதை கொஞ்ச நேரத்துக்கு முதலே திருத்திருந்தா இன்னைக்கு நான்
1: வெற்றி பாட தந்திருப்பேன்.
0: ரொனால்டோ, ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு கால்பந்தாட்ட வீரராக இருக்கிறார். சரி, நன்றி கர.
2: நன்றி.
0: அதுல ஒரு மிகப்பெரிய போட்டியே இருந்தது. மெஸ்ஸியா அல்லது ரொனால்டோவா அதிகமான ஃபேன்ஸை கொண்டவர்கள் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அதில் என்னென்னா ரெண்டு பேருமே உலகளாவிய ரீதியில் ரெண்டு வீரர்களுக்குமே அதிகமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதிகளவான மொரோக்கோ ஒரு கோலை பெற்றிருக்கின்றது. மொரோக்கோ அணி ஒரு கோலை பெற்றிருக்கின்றது 49வது நிமிடத்தில். சரி பார்க்கலாம் கனடாவினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2:14. இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தை பொழுது சீலா பவுண்டு 80, சன்மன் ஸ்லைஸ் பவுண்டு 80, கிளாக்கன் பவுண்டு 80, கணவாய் பவுண்டு 80, ஆட்ரேஜ் பவுன் 10.90, உருக்கோழி 6.90, 3 படுகின்ற பொழுது 19.90, ப்ராய்லர் சிக்கன் 3.90, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 7.90, பொண்டர் போப்பான் ட்ரால் பாக்ஸ் வந்து 17.90 நீங்கள் பெருக்கலாம். சிலோன் கொடுவா பாறை ஓரா சீலா உலமீன் துள்ளுமண்டை முரணிட்டு சொல்லி அத்தனையுமே நீங்கள் விஷயமாக பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் முரணிட்டு செய்தும் வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில். அதுவரை பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். 6 தேசிக்காய் 1.99, கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் பவுன் 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99, 10 பவுன் சுருளைக்கிழங்கு 4.99, வாழைக்காய் மரவள்ளிக்கிழங்கு சுக்குனி பவுண்ட் 1.99, புடலங்காய் பெல் பேப்பர் ஜிஞ்சர் ஜலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேல் கொலா கட்டி 2.99, பயிட்டங்காய் பவுன் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் அதே விலை மொத்தமாகவும் நீங்கள் நியூ ஓஷனில் மரக்கறி வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 3 டென் ஃபிஷ் 4.99, 3 சமபோசா 4.99, ஐந்து டெல்மேஷோயா மூன்று தொண்ணூற்றி ஒன்பதும், மூன்று கரிச்சந்திரன் ஓடிஸ் ஆறு டாலர், முன்னூறு கிராம் கோகனட் மில்க் வந்து நான்கு தொண்ணூற்றி ஒன்பதும், அதுபோல தொள்ளாயிரம் கிராம் மிளகா தூள் எட்டு தொண்ணூற்றி ஒன்பது, எட்டு பவுண்ட்ஸ் ரவை ஏழு தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், மூன்று லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் எட்டு தொண்ணூற்றி ஒன்பதும், ஆறு பவுண்ட்ஸ் கரும்பு சீனி ஏழு தொண்ணூற்றி ஒன்பதும், இருபது பவுண்ட்ஸ் பாப்போல் ரைஸ் பதினைந்து தொண்ணூற்றி ஒன்பது, எம்டி நெல்லி கோடியல் மிக்ஸ் ஃப்ரூட் கோடியல் மேங்கோ கோடியல் ஒன்றும் எழுநூற்றி ஐம்பது மில்லி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எம்டி மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட்டாப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் ஐநூறு கிராம் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது படி நீங்கள் மூன்று நாற்பத்தி ஒன்பது படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான ஆர்கானிக் க்ரோசரி ஐட்டங்களை கூட நீங்கள் நியோஷனல் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கலாம். தாயகத்து பழங்களுக்கான விற்பனையும் விசேடமாக இடம்பெறுகிறது. குறிப்பாக இங்கே வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டும் இந்த தாயகத்து பழங்களுக்கான சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரெட் கிரேஸ் பவுண்ட் தொண்ணூற்றி ஒன்பது சென்ட், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, பலாப்பழம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது, சின்ன ஓரஞ்சு ஒன்று இருபத்தொன்பது, ஆப்பிள் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது, பியர்ஸ் ஒன்று தொண்ணூற்றி ஒன்பதும், சரி பவுண்ட் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது, மாதுளம்பழம் இரண்டு நான்கு தொண்ணூற்றி ஒன்பது, ரெட் பழம் இரண்டு தொண்ணூற்றி ஒன்பதும் பெற்றுக்கொள்ளலாம். பத்து ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் பாக்ஸ் வந்து முப்பது டாலரும், பத்து ஃப்ரெஷ்ஷான செவ்வளநீர் பாக்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு டாலருக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மல்லிகா மாம்பழ பாக்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் விஷயத்து வெளியில். கப்பல் வாழைப்பழம், இதர வாழைப்பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், அண்ணாமுன்னா பழம், கையா பழம் என்று சொல்லி அத்தனை பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக பூமரக்கன்றுகள் மரக்கறிக்கிறன்னு சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். டாப்ஸ் கோடன் சந்திப்பில் நியூ ஓஷன் சுபமாக இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் ஏழு நாட்களும் தோன்றிருக்கோம்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388
5: அப்படின்னா கேளுங்க. 102.7

0: 2:26 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கட்டும். மிஸ்டர் ஃபெமில் வெற்றி பாட்டில் நீங்களும் இணைந்து கொண்டு கேள்வியை வெற்றி கொண்டு அதே போலவே வெற்றி பாடலை நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164544040.
1: செலசி ஃபர்னிச்சர்ஸில் இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98. நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர்ஸ் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய விரையுங்கள் செலசி ஃபர்னிச்சர்ஸ், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்கார்ப்ரோ.
0: 62 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையிலே மொரக்கோ ஒரு கோலினை பெற்று முன்னணியிலே இருக்கின்றது. எனவே இன்னும் கனடாவினால் ஒரு கோலும் பெற முடியவில்லை. முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், எதிர்பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்கள் மீதம் இருக்கின்றன. சில நிமிடங்கள் பல நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எனவே பார்க்கலாம் யார் வெற்றி பெற போகின்றார்கள், யார் காலிறுதிப் போட்டிக்கு செல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம். போல கொண்டு போங்கடா பாங்கால
1: நாங்க வந்து
0: 2:27 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் புதிய மசகு எண்ணெய் குழாய் தடங்களின் கட்டுமானத்திற்கு மக்களின் ஆதரவு உள்ளதென உள்ளக அரச கருத்து கணிப்புகள் பல பிரதமர் மார்க்கானிக்கு பரிந்துரைத்துள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. பசிபிக் எல்லை வரையில் குழாய் தடங்களை அமைப்பது தொடர்பில் அல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களுடன் மத்திய அரசு கலந்துரையாடல்களை நடத்தி வரும் நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது.
3: தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வரும் நிலையில் குதிரை பேரத்தில் அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஆளுநரிடம் அதிமுக புகாரளித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர்களை மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாதென அது கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை தாவேகா அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காக திமுகவும் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுகவின் முக்கிய உறுப்பினர் ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த் ஆகியோர் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள குறைபாடுகள், அதற்கு மாற்றாக அரசு முன்மொழிந்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவிலும் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய அச்சுறுத்தல்களையும் தீவிர கரிசனைகளையும் இக்குறைபாடுகள் தோற்றுவிப்பதாகவும் எச்சரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்

0: என்றதால எந்த பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில் மெக்காவினுக்கு மிடில் பீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
1: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் summer clearance sale. ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள Sunflower Furniture வழங்கும் summer clearance sale. 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: இரண்டு மணி 43 மணம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். 2026 ஃபீஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டிகளிலே கனடா மொரோக்கோ விளையாடி கொண்டிருக்கிறது. மொரோக்கோ ஒரு கோலை பெற்று இப்போ முன்னணியில் இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரமே இந்த போட்டி நிறைவட இருப்பதன் காரணமாக பலத்த எதிர்பார்ப்புகள் கனடிய ரசிகர்கள் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு கோலாவது போடுங்க ஐயா, ஒன்றாவது போடுங்க ஐயா. அதுக்கு
1: மனக்குமுறல் மாதிரியே தெரியுது.
0: அதுக்கு பிறகு ஏதாவது எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அதுக்கு ஏதாவது செய்யறா செய்யலாம், அல்லது பெனால்ட்டியாவது கொடுத்து பெனால்ட்டியிலையாவது ஏதாவது கோலை போடலாம், ஏதாவது உண்டையாவது போட்டுங்க என்று சொல்லி சொல்றது குமுறல்களை கேட்க முடிகிறது. ஆனா அதே நேரம் இன்னொன்னு சொல்லிச்சுவான், கொண்டு போவோம் போல சொல்லி சிம்பிளா இருந்து சொல்லுவாங்க. இருந்துட்டு போலை கொடுத்துதான் பார்க்கணும், சரி கொண்டு போய் தான் பாருங்களேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் பார்க்கலாம், 79 நிமிடங்கள் தாண்டிய ஒரு போட்டியாக இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன நடைபெறப் போகின்றது? ஒரு சில நிமிடங்களிலே கள நிலவரம் என்பது மாறலாம். எனவே அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து கனடிய ரசிகர்களாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். 2:44 நிமிடம். இந்த வேளையில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற வழி விற்பனை பற்றிய தகவல்களை கண்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீன் சந்தை வருகின்ற பொழுது சீலா பவுண்டு 750, சல்மன் ஸ்லைஸ் பவுண்டு 750, கிளாக்கன் பவுண்டு 750, கணவாய் பவுண்டு 750, ஆட்ரிச் பவுண்ட் 10.99, ஒரு கோழி 6.99, அல்லது மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் பவுண்டு 7.99, ஒண்டர் ரால் பாக்ஸ் 4 பவுண்ட்ஸ் 17.99, சிரோன் கொடுவா பாறை இதர ஓரா சீலா விளைமீன் துள்ளுமணி என்று சொல்லி நீங்க பெற்றுக் கொள்ள முடியும். அதுபோல கோடை காலத்தில் உங்களுடைய இல்லங்களில் பாபிக்குக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் பாட்டி கேட்டபடி ஓட பண்ணலாம் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பசுமையான மரக்கடையில் 6 தேசிக்காய் 1.99, கோவா 99 சென்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டர்நாட் 1.29, தக்காளி பழம் 1.49, முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு சுக்கனி ஒவ்வொன்றும் பவுன் 1.99, புடலங்காய் பெல் பேப்பர் ஜிஞ்சர் ஜலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். கேர்கொலா கட்டு 2.99, பயிற்றங்காய் பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மரக்கறிகளை மொத்தமாகவும் நீங்கள் கொள்ளணும் செய்யலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். குறிப்பாக நியூசன் சூப்பர் மார்க்கெட்டில் 3 டின் ஃபிஷ் 4.99, 3 சமபோசா 4.99, 5 டெல்மெட் சோயா 3.99, 3 ஹரிச்சந்திரா நூடிஸ் $6, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 4.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 20 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 15.99 பெற்றுக்கலாம். என்டி பிராண்டின் நெல்லி கொடியல் மிக்ஸ் ஃப்ரூட் கொடியல் மேங்கோ கொடியல் 750 மில்லி 6.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி வூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல ஆர்கானிக் குரோசரி ஐட்டங்களை கூட நீங்கள் பெற்றுக்கலாம். பல வகையில் இப்பொழுது செண்டமைக்கப்பட்டு தாயத்து பழங்களுக்கான டென்சில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரெட் கிரேஸ் பவுண்ட் 99 சென்ட், ஸ்டோரி பாக்ஸ் 1.99, கோல்டன் பெரி பாக்ஸ் வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 3.99, பலாப்பழம் முழு பவுன்ஸ் 1.49, சின்ன ஓரஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பிஎஸ் 1.99, செரி பவுண்ட் 3.99, மாதுளம்பழம் 2.49, ரெட் பழம் பவுண்ட் 2.99 பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான 10 பீஸ் அடங்கிய இளநீர் வந்து பாக்ஸ் வந்து $30 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான 10 பீஸ் அடங்கிய செவ்வளவு பாக்ஸ் $42 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மல்லிகா மாம்பழ பாக்ஸை நீங்கள் விஷயவில்லை பெற்றுக்கொள்ளலாம். கப்பல் வாழைப்பழம் இதர வாழைப்பழம் ரம்புட்டான் மங்குஸ்தானை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அண்ணா முன்னா பழம் கொய்யா பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன, அதனை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்களை பெற்றுக்கலாம். சமையல் உபகரணங்கள் மட்பாண்ட சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பூமரக்கன்றுகள் மரக்கறிகள் கன்றுகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இல்லங்களுக்கான அத்தனை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள நேரடியாக வரலாம்.
0: வெற்றி பாட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் வே பாடலை வெற்றி கொள்ளலாம் என்று தெரிவித்துக்கொண்டு அப்படியே இருங்க. பாடல் விளம்பரங்கள் வந்தது பிறகு நாங்கள் 60 கருவியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க காத்திருக்கின்றோம்.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal, Focus Educational Services.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
5: 416-461-6401.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஒரு
2: விடயம் ஓர் ஆயிரம் விளக்கங்கள். கலகலப்பான 2 மணி நேரம்.
3: நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடசுற நான் பார்த்துடாங்க. அப்பா
2: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
4: நேரம் 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். அறிவது கரவேல் வளமை போல் இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறது. அதை என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக காலநிலை என்ன சொல்கின்றது, டொரண்டோ என்ன சொல்கின்றது. ஜிடிஏ பெரும்பாலத்தினுடைய அதிகமான பகுதிகளிலே மழையோடு கூடிய ஒரு பொழுதாக இன்றைய அப்பொழுது அமைந்திருக்கிறது. 23 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 30 டிகிரி செல்சியஸாக நாங்கள் செல்சியஸாக உணர்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேளை மாலை வேளை 20 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ்.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவது இல்லை.
4: பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம்.
5: மூன்றாவது கோல் கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள்
4: மேலதிக நேரமாக கொடுக்கப்பட்ட நிலையிலே 7 நிமிடங்கள் கடந்த நிலையில் மொரோக்கோ 3வது கோலையும் தனதாக்கி இருக்கின்றது. எனவே கனடா அடுத்த கட்டத்துக்கு நகரப்போவதில்லை. இந்த குவார்டர் ஃபைனலுக்கு, அதாவது காலிறுதி போட்டிக்கு, கனடா தவறி இருக்கின்றது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றது. மொராக்கோ மூவ் பண்ணுகின்றது காலிறுதி போட்டிக்கு. சரி, இது இப்படி எல்லாம் இருக்கத்தக்கதாக தொடர்ச்சியாக வருகின்ற போட்டிகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இன்றைய மாலை 5 மணிக்கு பரகுவே பிரான்ஸ் 2 நாடுகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. நாளை பொறுத்தவரையிலேயே ஞாயிற்றுக்கிழமை பிரேசில் நோவே அணிகளுக்கு இடையிலான போட்டி 4 மணிக்கும், அதே போலவே 8 மணிக்கு மெக்சிகோ இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நாளை 2 போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திங்கட்கிழமை 6ஆம் தேதி ஜூலை 6ஆம் தேதி போர்த்துகல் ஸ்பெயின், அதே போல் இது 3 மணிக்கு இடம்பெற போகின்றது. அதே போலவே 8 மணிக்கு திங்கட்கிழமை யுஎஸ்ஏ பெல்ஜியம் 2 அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இதை இருக்கப் போகின்றது. இது ரவுண்ட் 16 போட்டியாக இருக்கும். அதே போலவே மற்றொரு ரவுண்ட் 16 போட்டியாக ஜூலை 7ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அர்ஜென்டினா எஜிப்த், அதே போலவே மாலை 4 மணிக்கு சுவிட்சர்லாந்து கொலம்பியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே இன்றைய போட்டி மொராக்கோ வெற்றி பெற்றிருக்கிறது. மாலை 5 மணிக்கு பரகுவே பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. தகவல்கள் உடனுக்குடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுக்காக தந்த வண்ணம் இருக்கும். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காட்டிலையோடு. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இப்போ நாங்கள் என்ன பேர் கதைக்க போகிறோம்னு சொல்லிட்டு போமா, இல்லை பாட்டுக்கு போகிற வருவோமா?
5: இல்லை, தலைப்பை சொல்லிட்டு நம்ம போகும்போது நேயர்கள் வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க, சரி அதை விட்டுட்டு இதுக்காவது வருவாங்க. சரி, இன்றைய தினம் நாங்கள்
4: எடுப்போம். சரியில்லை
5: முகம் சரியில்லை தஞ்சை.

0: 1:08 அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அறிவது கரவேல் நிகழ்ச்சியில் எதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம்னு சொல்லினா, நாங்கள் இருக்கின்ற நாடு, வசிக்கின்ற நாடு கனடா. எனவே அந்த நாட்டை பற்றிய பெருமைகளை சொல்ல வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கும் இருக்கின்றது. அதை பற்றி அறிந்திருக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காகவே இந்த கனடா தினம் ஒன்று வந்தது இல்லையா? கனடா தினம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த கனடாவை பற்றியதாக சில விஷயங்களை நல்லதாகவும் கனடாவினுடைய மகிமைகளையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அறையோது கரவேலை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடா தினத்தை பற்றியதாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம்.
1: ஒவ்வொரு ஆண்டுமே July 1 அன்றைக்கு தான் கனடா முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியோடையும் தேசிய பெருமையோடையும் கொண்டாடுகின்றதாம் இந்த கனடா தினத்தை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது கனடா நாட்டின் பிறந்த நாளாக கருதப்படுகின்றதாம். உலகில் அமைதியான பன்முக கலாச்சாரங்களை கொண்ட மனித நேயத்திற்கு பெயர் பெற்ற நாடுகளில் ஒன்றாக கனடாவின் உருவாக்கத்தையும் வளர்ச்சியையும் நினைவு கூறுகின்ற ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு நாளாகத்தான் இருக்கின்றது.
0: அதான் இப்போ சொன்ன இருக்கிறது என்று சொல்லி சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள, இது கனடாவினுடைய நாடு, பிறந்த நாளாக கருதப்படுகிறதாம். அது என்ன தாம்
1: கருதப்படுகின்றோம் கருதுகின்றோம்
0: எமது நாடு. அதேபோல் முக்கியமாக அந்த கனடாவினுடைய அந்த சிவப்பு வெள்ளை நிறத்திலான அந்த தேசிய கொடி, வீடுகள், தெருக்கள், அலுவலகம் எங்கெல்லாம் பொது இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருமையாக பறக்க விடப்படும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு உள்பக்க வீதியாக ஹைவேன்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு லோக்கல் ரோடுகளை நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்றா தெரியும், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த அமெரிக்கா கொடி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸுக்கு நீங்கள் போகிற நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் கனடா கொடி இருக்கும். எனவே இந்த அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக இந்த கனடா தினம் வந்து வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல இருந்தே வீடுகளில் சின்ன சின்ன கொடியெல்லாம் நாட்டுவாங்க. ஒரு தேசபக்தி, அந்த நாட்டினுடைய நம்பிக்கை, அதே போல நாட்டினுடைய பற்று என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளிப்படும். இந்த July 1 மட்டும்தான் கனடா டே ஆண்டு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்படி இல்லை, கனடாவில் இருக்க எல்லாருக்குமே கனடா டே தான்.
1: 365 நாளும் கனடா டே தான்.
0: கனடா தேசத்தினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1867 July 1 பிரிட்டிஷ் நார்த் அமெரிக்கா ஆக்ட், அதாவது தற்போது கன்ஸ்டிடியூஷன் ஆக்ட், 1867 நடைமுறைக்கு வந்தது. அதன் மூலம் ஒன்டாரியோ, கிபேக், நோவாஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக் ஆகிய அந்த 4 மாகாணங்கள் சேர்ந்து டாமினியன் ஆஃப் கனடா என்ற புதிய நாட்டை உருவாக்கியிருக்குது. இது இப்போ 1867, இதுதான் கனடாவினுடைய ஆரம்ப கட்ட உருவாக்கமாக பார்க்கப்படுகிறது. இது 1867, நல்ல நோட் த பாயிண்ட் மை லார்ட், 1867. இது கன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 1867. இதன் மூலமாக 4 மாகாணங்கள் இணைந்து, இப்ப இருக்கிற 4 மாகாணங்கள் ஒன்டாரியோ, கியூபெக், நோவாஸ்கோஷியா, நியூ பிரன்ஸ்விக், இந்த 4 சேர்ந்து டாமினியன் ஆஃப் கனடா என்று சொல்லி ஒரு நாட்டை உருவாக்குது. இது 1982 கனடா தனது அரசியலமைப்பினுடைய முழு அதிகாரத்தையும் பிரித்தானியாவிலிருந்து பெற்ற பிறகு ஒரு நாட்டினுடைய முழுமையான இறையாண்மையை மேலும் வருப்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இது 1982.
1: ஆனா ஏன் இந்த July 1 வந்து மிக முக்கியம் அப்படின்றதுதான் நாங்க இனி பார்க்க
0: போறோம். 3:11 இஸ்டம் போடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
1: பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சஞ்சய்,
0: எதால
1: இல்ல எதனாலயோ தெரியல,
0: வாய்ப்பு இல்லையா?
1: வாய்ப்பு இருக்கு,
0: எது நடந்தாலும்

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-இன் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-ஐ லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. selassie.ca.
8: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
9: you? Weekend East FM
8: 102.7. Weekend East FM,
10: the greatest radio station.
11: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

0: 3:25 கரவேல் கெடுகொண்டிருக்கணும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. விஸ்வரூபம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்
1: ஜூலை 1 ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லிதான் நாங்க சொல்லிட்டு தான் ஒரு பிரேக் ஒன்று கொடுத்திருந்தோம். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு விடுமுறை நாள் மட்டுமில்லை, அது ஒரு தேசிய ஒற்றுமையின் ஒரு நாளாகவும் ஜனநாயகத்தின் நாளாகவும் சுதந்திரத்தின் நாளாகவும் பல இன மக்களின் சகோதரத்துவத்தை கொண்டாடும் ஒரு நாளாகவும் கனேடியர்களின் பெருமையான ஒரு நாளாகவும் அது இருக்கின்றது. அதனாலதான் அதை வந்து தேசிய விழாவாக நாங்கள் நினைத்து கொண்டாடுகிறோம்.
0: கனடா என்றது உலகத்தினுடைய சிறந்த நாடுகளில் ஒன்று. அதனால தான் இந்த கனடாவுக்கு வரணும், கனடாவில் குடியேறணும், கனடாவில் இருக்கணும், கனடாவில் வசிக்கணும் அப்படி இப்படியெல்லாம் ஆசைப்படுறதுக்கு எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுமே அதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நாங்களே பலரும் எங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்தளவுக்கு கனடா என்றது உலகளவில் பல சிறப்புகளை பெற்ற ஒரு நாடு. உலகத்தினுடைய 2வது பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடாக கனடா இருக்கின்றது. அதே போல் 10 மாகாணங்களும் 3 டெரிட்டரிஸும் இருக்குது, டிவிஷன்ஸும் கொண்ட ஒரு கூட்டாட்சி கொண்ட ஒரு நாடாக கனடா இருக்கிறது. முக்கியமாக அந்த 10 மாகாணங்கள்னு சொல்கிற போது ஒன்டாரியோ, கியூபெக், பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, மனிடோபா, சஸ்கெச்வான், நோவாஸ்கோஷியா, நியூ பிரின்ஸ்விக், பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நியூஃபவுண்ட்லேண்ட் லேபர்டோர். இது 10 மாகாணங்களாக இருக்கிறது. 3 டெரிட்டரிஸ் என்று பார்க்குற நேரம் யூகான், நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், நுனுவட், இவை டெரிட்டரிஸாக இருக்கின்றது. இதில் இந்த என்ன வித்தியாசம், இந்த டெரிட்டரிஸுக்கும் ப்ரொவின்ஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மாகாணங்களை பொறுத்தவரை தங்களுடைய பெரும்பாலான அதிகாரங்களை கனடாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, அதாவது கெனடியன் கன்ஸ்டியூஷனுக்கு சட்டத்திலிருந்து நேரடியாக பெறுகின்றது மாகாணங்கள். ஆனால் பிரதேசங்கள் டெரிட்டரிஸ் என்று வருகின்ற போது தங்களுடைய அதிகாரங்களை கனடாவினுடைய கூட்டு, அதாவது மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறுகின்றன. ஆனாலும் அந்த டெரிட்டரிஸ் கூட தங்களுக்கு என்று குறிப்பிடத்தக்க அளவிலே தங்களுடைய சுயாட்சியை அதிகாரங்களையும் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுது.
1: கனடாவில் ஒரு மிக நீளமான கடற்கரை ஒன்று நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் உலகின் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக நம்மட நாடு தான் இருக்குதா? ஆமாம், இலவச பொது சுகாதார சேவைக்கு பேர் பெற்ற நாடாகவும் இருப்பது கனடா. கல்வி, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வாழ்க்கையின் தரத்தில் கூட முன்னணியில் இருக்கின்றது கனடா.
0: அதனால தான் நாங்கள் இங்கே குடியேறோம்.
1: அதுதான் கனடா.
0: எனவே இந்த கனடாவை பற்றி பலவிதமான விடயங்கள் இருந்தாலும் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு பெருமையான, அல்லது ஒரு இந்த நாட்டில் நாங்கள் குடியேறினா நல்லா இருப்போம், எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதே போலவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு கூட அந்த கனடா எந்த அளவுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது, நாங்கள் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்பதுக்கு மாற்று கருத்தில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இதை பிறகு கேட்டிருக்கோம், சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நாங்கள் அனுபவிக்கின்ற விடயத்தை அனுபவ ரீதியாக சில விஷயங்களை கைக்கிற நேரத்தில் நிச்சயமாக அதற்கு பெருமை இருக்கிறது. அதே போல் கனடா பெருமை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. 3:28 இப்பொழுது முதல் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும், நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட், நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 அறிவிக்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனையை செய்துள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவில் யூத சமூகங்களை இலக்கு வைத்து அண்மை காலங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களின் பின்னணியில் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் இருக்கக்கூடும் என அதி உயர் ரகசிய அரசு அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. கனடாவின் உள்ளூர் குற்றவியல் கும்பல்களை யூத சமூகங்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஈரான் பயன்படுத்தி இருப்பதற்கு சாத்தியங்கள் உள்ளதாகவும் அவை தெரிவித்துள்ளன.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசினை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு போலீசாரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 35 கோடி ரூபாய்கள் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர்கள் வழக்கில் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்டமாக 180 கோடி ரூபாய்களை கொடுத்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசும் சதித்திட்டம் இடம்பெற்றதாக போலீசார் நேற்று நேரடியாக கூறியமை தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மாகாணசபை தேர்தலை நடத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிடுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மாகாணசபை சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை அரசு வழங்க முயற்சிப்பதாக அவர் சாடியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960
3: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க தொடர்புகளுக்கு 416-321-6104
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 4 7 7 7 0 6 8 6 8 6 4 7 7 0 6 8 6 8
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸ் ஆக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரெக்லைனர் சேர்ஸ் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர்ஸ், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்ப்ரோ.
1: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஏஸ்டெஃப்எம் 102.7 5 மணிக்கு இடம்பெறப் போகின்ற போட்டிகள் பாரகுவே பிரான்ஸ் 2 அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளாக இடம்பெறப் போகின்றது. அவங்களோட கொடியை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த கிடையா இருக்கும் பாரகுவேனுடைய இது சிவப்பும் நீளமும், சிவப்பு வெள்ள நீளம் நடுவில் ஒரு இலச்சின இருக்கும். பிரான்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற
2: செங்குத்தா
1: இருக்கும், அதுவும் நீளம் வெள்ள சிவப்பு நடுவில் லோகோலாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே ஆனால் இல்லை. பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்குரிய வெற்றி வாய்ப்பு என்பது 82% கருதப்படுது. பழகுவே 6% எக்ஸ்ட்ரா டைம், 13% எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பிரான்ஸுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். கனடாவிலேயும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க பிரான்ஸுக்கு. அதில் முக்கியமாக வீரர் எம்பாபே என்றோடு இருக்கார், அவருக்கான ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஃபீஃபாவை பொறுத்தவரை, கால்பந்தாட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு 3 வீரர்கள் பெரிதாக பேசப்படுகின்ற வீரர்கள் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அதே போலவே அடுத்ததாக எம்பாபே இருக்கிறார்.
2: அதாவது குட்டீஸுக்கு வந்து கூடுதலாக
1: பிடிக்கும். எனவே அது ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்தமாக பார்த்தா ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனை பொறுத்தவரையில் இன்று இடம்பெற்ற கனடா மொரோக்கோவில் மொரோக்கோ வெற்றி பெற்று இப்பொழுது காலிறுதிக்கு தெரிவாக இருக்கிறது. காலிறுதி என்பது இப்பொழுது July 9 இந்த போட்டி இடம்பெறும், 4 மணிக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த மொரோக்கோவோடு யார் போட்டி போட போகின்றார்கள் காலிறுதியில் என்று பார்த்தால், ஒன்று பிரான்ஸாக இருக்கும் அல்லது பரகுவேயாக இருக்கும். இதில் வெற்றி பெறுகின்ற ஒரு அணி மொரோக்கோடு மோதப் போகின்றது வருகின்ற 9 தேதி என்ற தகவலையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே அதுவும் பரபரப்பான ஒரு போட்டியாக இருக்கும். எப்போவுமே அந்த ரவுண்ட் 16 என்பது ஒரு பரபரப்பான போட்டியாக இருக்கும். அதிலிருந்து தெரிவாகின்ற காலிறுதி தெரிவாகின்ற அணிகள் இன்னும் பரபரப்பாக இருக்கும். அதிலிருந்து வர்றது பரபரப்போ பரபரப்பென்று இருக்கும். இறுதிப் போட்டி இன்னும் அமோகமாக இருக்கும். எனவே இந்த கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது. 19 தேதி July 19 இறுதிப் போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கட டைம்லாம் வருது, அது எங்கட டைம்லாம் வருது, நாங்கள் லைவ் அப்டேட் கொடுப்போம்.
2: அது வந்து நல்ல எக்ஸைட்மெண்டாக கேட்குறாங்க சஞ்சய், நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காகவே, இதை கேட்கறதுக்காகவே ஈஸ்ட் எஃப்எம் கேட்குற நேயர்கள் கூட இருக்கிறாங்க.
1: எனவே அதே போலவே நாங்கள் கனடா டே பற்றியும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். 60 கரவேலில் பன்முக கலாச்சாரத்தினுடைய ஒரு தலைநகராக இந்த கனடா பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த பல் கலாச்சார பல இன மக்கள் பல மொழிகளை பேசுகின்ற மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மொழிகளோடு கூடியவர்கள் நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்கின்றார்கள். அதில் முக்கியமாக 200க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுகின்ற மக்கள் இருக்கின்றாங்க. அவங்களோட நான் சேர்ந்தா நாங்களும் வாழ்க்கையை நடத்துகிறோம்.
2: இங்கு வாழ்ற எல்லாருக்குமே மத சுதந்திரம், மொழி சுதந்திரம், கலாச்சார சுதந்திரம், சம உரிமை அப்படி போன்ற பல சுதந்திரங்கள் வந்து வழங்கப்படுகிறது.
1: இல்லை, அதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் சில விஷயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் சில பதிவுகள் எல்லாம் பார்க்குற நேரத்தில், இதே இது ஒரு தெற்காசிய நாடு ஏதாவது ஒன்றில் இப்படியான ஒரு பதிவு போடுற நேரத்தில் இந்த அளவுக்கு அதனுடைய ரியாக்ஷன் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பது அது இருக்கும். ஆனால் இங்கே ஒரு தகவலை போடுற நேரத்தில் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதாவது கருத்து சுதந்திரம், அதாவது நாகரிகமான முறையில் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிக்க, நாகரிகமெல்லாம் அங்கே இருக்கு இப்போ சமூக வலைத்தளத்தில், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் திரும்ப நாள் ஆகிட்டுது.
2: இல்லை, கண்டிப்பாக பேச்சு சுதந்திரத்தை வந்து மதிக்கிறேன். நீங்கள்
1: பேச்சு சுதந்திரம்,
2: பேச்சு சுதந்திரம்
1: கண்டிப்பாக இல்லை, இல்லை எல்லா சுதந்திரமும் இருக்குது.
2: கண்டிப்பாக
1: இங்கே எல்லா சுதந்திரமும் இருக்குது. சில சில சட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் செய்கின்ற நேரத்தில், எல்லாமே பாதுகாப்பான முறையில் செய்கின்ற நேரத்தில் எல்லாமே எங்களுக்கு சாதகமாக இருக்கு.
2: ஆனால் இதனால தான் கனடா உலகில் மிகவும் வரவேற்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது.
1: வரவேற்பான நாடுகள் வந்தோரை
2: வாழ வைக்கும் நாடு கனடா.
1: இப்போது நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன 1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் C, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேர 4:01 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் 24 டிகிரி செல்சியஸ், 32 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 24 இருக்கும் என்றும், அதிகுறைந்த வெப்பநிலை 19 இருக்கும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. கொஞ்சம் வெக்க குறைவாக இருந்தாலும், ஒரு ஹீட் அலர்ட்ன்றது தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட, வருகின்ற நாட்கள் கொஞ்சம் வெப்பநிலை குறைவடைகின்ற, அதாவது ஆகவும் கஷ்டப்படாமல் இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சூழல் வரும் என்று நம்புகிறோம்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
1: அறிவது கரவேலில் கனடா தினத்தை பற்றியதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இளைஞர்கள் ஸ்டெஃபன் காற்றலையோடு 1 மணி நேரம் இருக்கின்றது. இன்னும் சில தகவல்கள் மீதம் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் தரவும் காத்திருக்கின்றோம்.

0: நான்கு மணி ஏழு நிமிடம் 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமில். சரி, கனடா டே. தமிழர்களுக்கும் கனடாவிற்கும் உள்ள உறவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லலாம். தமிழர்கள் எங்கெல்லாம் இல்லை, பறந்து வாழ்கின்ற ஒரு இடமாகத்தான் உலகமே இருக்குது. அதில் கனடாவும் விதிவிலக்காண்டு கட்டாக இல்லை. எக்கச்சக்கமான தமிழர்கள் பறந்து வாழ்கின்றார்கள். இந்த இடத்துல ஸ்காவரோவில் இருப்பாங்க, ட்ரோண்டோவில் இருப்பாங்க, அல்லது பிக்கரிங்கில் இருப்பாங்க, மார்க்கத்தில் இருப்பாங்க, ரிச்மண்டில் இருப்பாங்கன்னு இல்லை. கனடா
1: எங்கெல்லாம்
0: கனடாவில் எங்கெல்லாம் மாகாணம் இருக்கோ, மாவட்டங்கள் இருக்கோ, பிரதேசங்கள் இருக்கோ, அங்கெல்லாமே தமிழர்கள் இருப்பாங்க. அதால் இது அதுன்னு சொல்லி குறிச்ச இது பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பல உலக நாடுகளில் அரச வேலை எடுப்பது என்பது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. எங்கே போனாலும் ஒரு அரச வேலை எடுக்க எப்பவும் சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறது ஒரு மோர் செக்யூர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கனடா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன தொழிலிருந்து மிகப்பெரிய உயர் தொழில் வரையிலும் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்குது. இதுவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லி சொல்லலாம். இவ்வாறு ஒரு அங்கீகாரம், ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பது வேறு நாடுகளில் இருக்குமான்னு கேட்டால் மிக மிக குறைவு. அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது கனடா. எனவே அதற்கும் ஒரு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது.
1: கண்டிப்பா. என்னதான் பறந்து தமிழர்கள் வாழ்ந்தாலும் கூட தமிழ் சமூகங்கள் அதிகமாக இருக்கின்ற இடமாக நாங்கள் பார்க்கலாம். டொரண்டோ, ஸ்காப்ரோ, மார்க்கம், பிரம்டன், மிஸ்ஸாகா, பிக்கரிங், ஆஜெக்ஸ் போன்ற இடங்களை வந்து நாங்கள் சொல்லலாம். இங்க வந்து தமிழர்கள் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம், அரசியல், ஊடகம், கலை, விளையாட்டு என அனைத்து துறைகளிலுமே வந்து சிறந்து விளங்கி கனடாவின் வளர்ச்சியில வந்து மிக முக்கிய பங்கு வந்து வகிக்கிறாங்களாம்.
0: இதெல்லாம் இருந்தாலும் கூட கனடா தினத்தில் நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய கொடி ஏற்றுதல் என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. விடுமுறை தினம் என்பதனால் அதுக்கு முந்தைய நாளில் அதிகமான இடங்களில் இந்த கொடியேற்றுவாங்க. கொடியேற்றது பெரிய விழாவாக இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அலுவலகங்களில் கொடியேற்றது என்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. வீடுகளில் நாங்கள் சொன்னது போலவே அந்த கொடியை பறக்க விட்டிருப்பார்கள் என்றால் ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல அரசாங்க அணிவகுப்புகள் நடக்கும். கனடா டேயிலிருந்து அந்த பரேட் நடக்கும், இசை கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். எங்கள் சமூகத்திலும் இல்லை என்று சொன்னால் கூட பெரும்பாலும் இந்த இசை நிகழ்ச்சிகள் என்பது ஒரு முக்கியமான நகரங்களில், முக்கியமான இடங்களில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இசை நிகழ்ச்சியாக இது நடைபெறுறதுக்கு வாய்ப்பு.
1: நேரடி மேடை நிகழ்ச்சிகள் கூட நடைபெறுமாம். அதை விட்டு மிக முக்கியமானதாக பாக்குறது வந்து இந்த வான வேடிக்கை. இதை பாக்குறதுக்குன்னு குடும்பம் குடும்பமா நம்ம எல்லாம் போவோம்.
0: அதுல பாக்கிங்க சண்டை, நான் தான் அதுல நின்று சிக்னல் போடுறேன், நீ என்ன அதுல பாக்கு பண்ண, அந்த அளவுக்கு
1: இருக்கு. அது வந்து ஒரு ஸ்பெஷலானது என்னன்னு பாக்கும்போது குடும்ப சுற்றுலா. அந்த நாளை வந்து நம்ம குடும்பத்தோட செலவழிச்சு வெளியில சுற்றுலா போறது, பூங்காக்கள்ல வந்து பிக்னிக் போறது, எல்லாம் சமைச்சு எடுத்துக்கொண்டு அல்லது கடையில வாங்கி கொண்டு விளையாட்டு போட்டிகள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கூட சேர்ந்ததுதான் இந்த கனடா தினமாக இருக்கின்றது.
0: எனவே கனடா தினம் என்பது ஒரு சாதாரணமான தினம் இல்லை. எல்லா நாடுகளுக்கும் சுதந்திர தினம் வரும் அல்லது ஏதோ ஒரு நாள் முக்கியமான நாள் வரும் என்று சொல்லி சொன்னாலும் கூட கனடா தினம் என்பது கனடாவில் இருக்கின்றவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? விடுமுறை.
1: கண்டிப்பா.

0: பீபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morningside & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388
7: Weekend East FM 102.7 is cool.

0: 4:23 கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இப்பொழுது கிடைத்திருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்ல, இப்போது கிடைத்தல ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்றே சொல்லலாம். போர்த்துகலினுடைய முக்கியமான வீரர் உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவர் எவ்வளவு ஒரு சமூக வலைத்தளங்களில் அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு வீரராக பார்க்கப்படுகின்றார். உலகத்திலே கால்பந்தாட்ட வீரர்களே அவருக்கு தான் அதிகமான சமூக வலைத்தள ஃபாலோவர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு வீரருக்குரிய இறுதி ஃபீஃபா போட்டின்னு சொன்னால் இந்த போட்டி 2026 அவர் ரிட்டையர் பண்ணுறார் என்பது ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கிறது. அவருடைய சகோதரி தான் அதை முதன்முறையாக ரிவீல் பண்ணியிருக்கிறார், அந்த தகவல் வருகின்றது. எனவே போர்த்துகலினுடைய அடுத்த போட்டி என்பது 6ஆம் தேதி நாளை மறுதினம் இடம்பெற காத்திருக்கிறது, மாலை 3 மணிக்கு. எனவே கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய தீவிரமான ரசிகர்கள் அவர் அதை தாண்டி காலிறுதி போகணுமென்றது எங்களோட ஆசையும். ஆனால் அந்த அன்று இடம்பெறுகின்ற போட்டியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களோட ஆதரவை ரொனால்டோவுக்கு கொடுங்க. அதாவது போர்த்துகலினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற பட்சம் நீங்க அவருக்கு கொடுக்கலாம் என்ற அவருடைய இந்த 2026 தான் அவருடைய இறுதி உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டியாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உலகக்கிண போட்டியில் விளையாட மாட்டார், கிளப்புக்கு விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பெரிய வயசுல தானே நேரலாம் தானே. இது அந்த ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருந்தாலும் நாங்கள் கனடா டே எப்படி மறக்க முடியுமா?
1: மறக்க முடியாது.
0: தேசிய சின்னங்கள், கனடாவினுடைய தேசிய சின்னங்கள் என்ன சொல்லுங்க? ஒரு 6 சொல்லுங்க.
1: நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் வழிவா சொல்லுவீங்க.
0: இல்ல நான் அந்த 6 அது பீப் சவுண்ட் போடுறோம் சொல்லுங்க.
1: நீங்க என்னத்துக்கு இது சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க.
0: மேப்பிள்ளை உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதாவது என்னடே கேட்டிருக்காங்க, வேறு நாட்டில் இருக்கிறவங்க கேட்டுருக்காங்க. அந்த ஃபோல்ஸ் டைமில் விழுற அந்த மேப்பிள் லீஃப் ஒரு 5-6 எடுத்து பாதுகாப்பாக கொண்டு தாங்க தங்களுக்கு.
1: நீ சொல்லியிருக்கலாம், வேணா எல்லாத்தையுமே கூட்டி எடுத்துட்டு வந்து தார அப்படின்னு சொல்லி. இல்லை
0: நான் சொன்னேன், யார்ட் வேஸ்ட் போடுற பேக் இருக்குல்ல, அந்த பேக் அப்படி வீடியோ கொள்ள காட்டினேன் என்ன மாதிரி இப்படியே பேக் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா வேப்பிலை என்பது ஒரு தனித்தன்மையான ஒரு கனடாவின் பெருமையை காட்டுகின்ற ஒரு தேசிய சின்னமாக கருதப்படுகின்றது. அதே போலவே சிவப்பு மற்றும் வெள்ளை எல்லால் அமைந்த தேசிய கொடி. அதே போல பீவர் பீவர் அந்த விலங்கு, அதே போலவே மேபிள் சிரப், ஐஸ் ஹாக்கி, கெனடியன் ராக்கிஸ், நயாகரா ஃபால்ஸ். வந்தால் நயாகரா ஃபால்ஸை எத்தனை தரம் பார்த்தாலும் திரும்ப போய் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு போர் அடிக்க போற இடம் நயாகரா ஃபால்ஸ் தானே.
1: அப்படி சொல்ல வரீங்க. கனடியர்களின் மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, கனடா உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்ற முக்கியமான மதிப்புகள் என்னென்று பார்க்கும்போது, மனிதநேயம், சமத்துவம், சுதந்திரம், ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி, அமைதி, பன்முக கலாச்சார மரியாதை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தன்னார்வ சேவை.
0: எனவே இது மிக முக்கியமான இந்த மனித குணங்களாக இருக்கிறது கனடியர்களுடைய மதிப்புகள். கனடியர்கள் என்றாலே அந்த மதிப்பு என்பதே நீங்க கனடாவா என்று கேட்கிற அளவுக்கு அந்த கனடா எங்களை வைத்திருக்கின்றது. அதே போல நாங்களும் கனடாவை வைத்திருக்கணும் தான் எங்களுடைய ஆசையும் எங்களுடைய வேண்டுகோளும். உலக அரங்கிலே கனடா என்று பார்த்தால் ஐக்கிய நாடுகள் சபை யூஎன்லே அங்கத்துவம் பெறுகின்றது. G7, G20, நேட்டோ, காமன்வெல்த் ஆகிய சர்வதேச அமைப்புகளின் முக்கிய உறுப்பினராக கனடா அங்கம் வகிக்கின்றது.
1: நேரம் 4:26. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வேளையில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சர் சேலில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 1200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன 1300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் 500 டாலர்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் 145 டாலர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 1200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: East FM, Tamil, Seidhigal.
0: கனடாவில் புதிய மசகு எண்ணெய் குழாய் தடங்களின் கட்டுமானத்திற்கு மக்களின் ஆதரவு உள்ளதென உலக அரச கருத்து கணிப்புகள் பல பிரதமர் மார்க்கானிக்கு பரிந்துரைத்துள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. பசிபிக் எல்லை வரையில் குழாய் தடங்களை அமைப்பது தொடர்பில் அல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களுடன் மத்திய அரசு கலந்துரையாடல்களை நடத்தி வரும் நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரும் நிலையில் குதிரை பேரத்தில் அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஆளுநரிடம் அதிமுக புகாரளித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர்களை மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட அனுமதிக்கக் கூடாதென அது கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை தாவேகா அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காக திமுகவும் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுகவின் முக்கிய உறுப்பினர் ஜெகத் ரட்சகனின் மகன் சந்தீப் ஆனந்த் ஆகியோர் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள குறைபாடுகள், அதற்கு மாற்றாக அரசு முன்மொழிந்துள்ள பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவிலும் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய அச்சுறுத்தல்களையும் தீவிர கரிசனைகளையும் இக்குறைபாடுகள் தோற்றுவிப்பதாகவும் எச்சரித்துள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
3: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
4: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severe

0: அவ்வளவு சந்தோஷம்.
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் கார்கோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் கார்கோ.
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
6: இந்த வாரம் முழுவதும் கனடா தின மாபெரும் மலிவு விற்பனை கொண்டாட்டம். அழகான பூஜை மாடங்கள் ஃப்ரம் $148, பிராண்ட் நியூ மெட்ரஸஸ் ஃப்ரம் $98. நம்ப முடியாத பேக்கேஜ் டீல்ஸாக சோஃபா லவ் சீட் ரிக்ளைனர் $1,498, மேட்சிங் ரிக்ளைனர் சேர்ஸ் $98. உங்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள இன்றே விரையுங்கள். செலசி பர்னிச்சர்ஸ், 3350 Pharmacy Avenue, Scarborough.

0: அறிவது கரவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 4:45 கனடா தினத்தின் உண்மையான அர்த்தம் என்பது, கனடா தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, இது
1: நாம் பெற்ற சுதந்திரத்திற்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும், பல இன மக்களின் ஒற்றுமையை கொண்டாடும் ஒரு நாளாகவும், புதிய கனவுகளை உருவாக்குகின்ற ஒரு நாளாகவும், அடுத்த தலைமுறைக்கு சிறந்த நாட்டை உருவாக்கும் உறுதியெடுக்கின்ற ஒரு நாளாகவும் காணப்படும்.
0: கனடா என்பது வெறும் ஒரு நாடல்ல, பல்வேறு மொழிகள், மதங்கள், இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களை அன்போடு அரவணைக்கின்ற ஒரு குடும்பம் தான் இந்த கனடா என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த நாட்டிலே வாழ்வது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று அந்த நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அதே போலவே கனடா டே தினத்தை பற்றியதாக நிகழ்ச்சியாக இன்றைய அறிவது கரவேல் அமைந்ததும் எங்களுக்கு சந்தோஷம்.
1: இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 $299 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9
0: உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
6: Weekend East FM Tamil 92.7.

0: நேரம் 5:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040. நன்றி சஞ்சயன் மற்றும் ஸ்ரேகா. வணக்கம் நேர்களே. வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் விஷா. வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க விஷா?
0: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். மதி நல்ல மதி உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு 2 மணித்தேலம் இணைந்திருக்க முடியும். டொரண்டோ பெரும்பாகத்தை பொறுத்தவரை 24°C 33°C ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக வெப்பநிலைக்குரிய எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெலோ வார்னிங்குடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளும் காணப்படுகின்றது. கூடிய அளவிலான வெப்பநிலை என்றது இன்றைய பகல் பொழுது இன்றைய மாலை பொழுதிலும் காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தேவையில்லாம வெளியில போகாதீங்க, இசை எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டு வீட்டிலிருந்து நல்லா தண்ணி குடிங்க, அப்படி சொல்லணும் கோகுல்.
1: அப்படின்றது நீங்க சொல்ற விஷயமா இருக்குது. அதே நேரம் நாளைய நாள் ஜூலை 5 எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த விடயத்தோடு நீங்களும் எங்களோடு 7 வரை இணைந்திருக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 4165544040. அதே நேரத்தில் Facebook, Instagram, TikTokல் East FM Tamil என்பதனூடாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும்.
0: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். Facebook, Instagram, TikTokல் East FM Tamil, YouTubeல் East FM 102.7, East FM தொடர்புக்கு 4168241212 அல்லது East FM 102.7@gmail.com.
1: தொடர்ச்சியாக 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கோகுலன். சாயிரம் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம் செல்லகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: போக வேண்டாம்
0: சொல்லல, போகாம வீட்டுக்குள்ள இருந்து கேளுங்க.
2: வெளியில வச்சு கேக்குறோம்.
0: என்ன பாடல்
2: வச்சு தோட்டத்தை வளர்க்கிறோம்?
0: சந்தோஷம்.
1: என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: இதே முரளி படத்துல இருந்து பாட்டு கேட்போம்.
0: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் விளக்குறது செல்வகுமார். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி வணக்கம்.
0: நீங்களும் அழைக்கலாம். 4165544040.

0: சிவகுமாரின் விருப்பமாக இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து ஒளித்தொகுத்த அந்த பாடல் நேரம் 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்ட மகள் அழைக்கலாம். 4565440
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை இன்றைய நாளின் இந்த பொழுதுக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 பிராகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியாக இந்த போட்டி ஆரம்பித்திருக்கின்றது. 5 நிமிடங்களை கடந்திருக்கின்ற இந்த போட்டியில் 2 அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாமல் விளையாடிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இசை எக்ஸ்பிரஸ் அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திருமதி செல்வா செல்வி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் செல்வா செல்வி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன் ராசா.
0: சந்தோஷம். இன்று என்ன பாடல் செல்வா செல்விக்கு?
2: சிங்கிட்டா சிங்கிட்டா சிகப்புச்சி இல்ல சிங்கிட்டா அந்த பாடல்.
0: சூரியனை பார்த்துட்டு அந்த பாடல் கேக்குறீங்களோ? அப்படி கொழுந்து விட்டுறீங்க.
2: அதுக்குதான் வெள்ளக்காரி நம்ம நாட்டுக்கு வந்தாலும் சேலதான்.
0: அதுக்காக சரி உங்களுக்காக அந்த பாடல் சொல்லுங்க.
2: தாய குழந்தைய தூங்க வைக்கிறதும் சேலதான்.
0: அழகிய பாடல். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கே.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்களும் அழைக்கலாம்.
1: பாடலுக்கு பண்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடம் இம்போர்ட் தளவாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிஏவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சமர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1-year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10 அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477706868, 6477068.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
7: நேரம் 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 4-5-5-4-4-0-4-0.
8: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த புலத்தில் பாடலோடு இணைந்திருக்கின்ற நேரோடு பேசலாம். வணக்கம்.
9: இனிய மாலை மாலை வணக்கம். இருவருக்கும் அப்படி இருக்கிறீங்க? ரெண்டு பேரும்
8: வணக்கம். நல்லா இருக்கிறேன். யார் பேசுறீங்க?
9: நான் திரு, மார்க்கத்தில இருந்து.
8: வணக்கம் திரு. எப்படி இன்றைய வீக்கெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்கு?
7: நன்றி வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 6-5-5-4-4-0-4-0.
8: தொடர்ச்சியாக 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் பராகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 18 நிமிடங்களை கடந்திருக்கின்ற போட்டியில் 2 அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் தொடர்பான விவரங்களையும் தந்து கொள்ள காத்திருக்கின்றோம்.
7: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:26 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544400 அடுத்த நீ யார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் கோகுலன். வணக்கம் உஷா.
1: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறது, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம் பாபி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: கொஞ்சம் தடிமை அப்பாதான் கதைக்க. படம் வசந்த கால பறவை, அதுல எஸ்பி பாடின பாட்டு உஷாக்கு தெரியும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. தடிமன் என்றாலும் குரல் நன்றா தான் இருக்குது இல்லையா கோகுலன்?
1: பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து.
2: நன்றி இருவருக்கும். வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: வீட்டுக்கொரு பண்பலை East FM 102.7 East FM தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-916-908-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவில் யூத சமூகங்களை இலக்கு வைத்து அண்மை காலங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களின் பின்னணியில் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் இருக்கக்கூடும் என அதி உயர் ரகசிய அரசு அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. கனடாவின் உள்ளூர் குற்றவியல் கும்பல்களை யூத சமூகங்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஈரான் பயன்படுத்தியிருப்பதற்கு சாத்தியங்கள் உள்ளதாகவும் அவை தெரிவித்துள்ளன.
4: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசினை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு போலீசாரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டமாக 180 கோடி ரூபாய்கள் கொடுத்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசும் சதித்திட்டம் இடம்பெற்றதாக போலீசார் நேற்று நேரடியாக கூறியமை தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது.
3: இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிடுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மாகாண சபை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை அரசு வழங்க முயற்சிப்பதாக அவர் சாடியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: நாலு விஷயம்
6: எஃப்எம் 102.7
5: ஈஸ்ட் எஃப்எம்.
4: நேரம் 5:34 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
3: வணக்கம்.
7: வணக்கம், நான் குகன் காமிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்?
3: நல்லா இருக்கிறேன் குகன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சரி, சந்தோஷம். குகனுக்கு இன்று என்ன பாடல்?
7: உங்களுக்காக
4: அந்த பாடல் வருகின்றது. என்ன செய்து கொண்டிருக்கீங்க குகன்? சரி, அந்த நேரத்துல ஒரு பாடல்
3: உங்களுக்காக வருகின்றது. நன்றி, இணைந்து கொண்டு குகன் மற்றும் ஒரு பொழுதுல பேசலாம்.
7: நன்றி, வணக்கம்.
4: நீங்களும் அழைக்கலாம். 4165544040.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார்.

0: 1020.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
3: நேரம் 5:44 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
4: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பராகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி 41 நிமிடங்களை அமைத்திருக்கின்றது. 2 அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாமல் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும்.
3: ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம்
5: நினைச்சீங்க
3: என்ன தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியல?
4: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
5: நான் என்று கேட்கும் பாடல் உழவன் மகன் படத்துல சொல்லித்தரவா மேலாடை தடையிறது அந்த பாடல். அந்த பாடல்கள் அதிகமா வானொலிக்கு வாரது கூடாது. அதிகமா நேர்கள் வந்து கேட்கிற பாடல்களும் நல்ல பாடல். அவர்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்த உஷாக்கு போயிலருக்கு நன்றி, வணக்கம்.
3: நன்றி, உங்களது பாடல் வருகிறது. நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 416-5544-4000.

0: திலகவதி அமுதராஜா விருப்பமாக ஒளித்தோய்ந்த அந்த பாடல். நேரம் 5:51 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544400 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம் ஜஷோ.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும்?
0: நாங்களும் எல்லாமே இருக்கிறோம் ஜஷோ. என்ன செய்து இருக்கீங்க ஜஷோ? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா?
2: என்ன
0: பாடல்?
2: நன்றி. நான் ஒரு பழைய பாட்டை நான் கேட்கிறேன். என்ன ஒரு ஆக்களுக்காண்டி அவ கேட்டு கொண்டிருந்தா கேட்டுக்கோ. கூட்டத்துல கோயில்
0: நிச்சயமாக.
1: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி ஜசோ. தொடர்ந்து நீங்களும் எங்களோடு 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் இன்றைய நாளின் போட்டி இந்த பொழுதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பராகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி ஹாஃப் டைமை அடைந்திருக்கின்றது. இதுவரையில் 2 அணிகளும் எந்தவித கோலையும் பெறவில்லை.
0: இதில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்ச சிறந்த தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது கோடை கால விசேட விலையாக $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட்டினை நீங்கள் $299 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 ஆம்

அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: முதல் எழுங்க.
1: உலகிலே நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபம் டாட் சிஏ ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7 ஈஸ்டெஃபம் தொடர்புக்கு 416-8241212 அல்லது ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com.
2: தொடர்ச்சியாக 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். 26 டிகிரி செல்சியஸ் 35 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெலோ வார்னிங்கு உரிய ஒரு பொழுதாக இந்த பொழுது காணப்படுகின்றது. அதுகூடிய வெப்பநிலையோடு கூடிய பொழுதாக இன்றைய நாளும் இந்த பொழுதும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 20 டிகிரி செல்சியஸ் 22 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய இரவில் காணப்படுகின்றது. அதை நிறுத்தல் நாளை நாளின் காலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். நாளை நாளினுடைய பகல் பொழுது 25 டிகிரி செல்சியஸ் 31 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். லேசான மலைத்துறலுக்கான வாய்ப்புகள் நாளை நாளிலும் தென்படுகின்றது.
1: எரிபொருள் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் ரவி கதைக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன் ரவி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓமோம், நல்லா இருக்கிறோம் எல்லோரும்.
1: சந்தோஷம். என்ன செய்து இருக்கிறீங்க ரவி?
3: என்ன
2: பாட்டு கேட்க போறீங்க?
3: கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
1: நல்ல காலம் கண்ணுல ஊத்தி விட்டாங்க.
2: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
3: நன்றி.
2: தொடர்ந்து நீங்களும் இணைந்திருக்க முடியும். 7 மணி வரை அழைக்கலாம். 416-5545-4004.

0: ரவியின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடலில் நேரம் 6:11 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544400.
1: தொடர்ந்து இணைந்திருக்க விடியும் 7 வரை ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள். பராகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி 47 அடைந்திருக்கின்றது. 2 அணிகளும் எந்தவித கோல்களும் இல்லாமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிஎம்-னுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம்மர் ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
1: Ajax Nissan and Infinity il Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719
3: 437-243-1719 எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
7: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7
8: நேரம் 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை 7 மணி வரை கேட்டு மகள முடியும். அழைக்கலாம் 4165544400.
9: பிரான்ஸ் மற்றும் பெராகுகை அருகில் மோதுகின்ற பிஃபா உலக கிண்ண போட்டிகளின் இன்று நாளுக்குரிய போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 58 நிமிடங்களை அடைந்திருக்கின்ற போட்டி இதுவரையில் எந்தவித கோல்களும் இல்லாமல் 2 அணிகளும் விளையாடிக் கொண்டிருக்கின்றது.
8: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா கோகுலன்?
9: நிச்சயமாக. வணக்கம்.
10: ஹலோ.
9: ஹலோ, வணக்கம். வணக்கம் சோதிலிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமா நலமா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
10: எனக்கு சுந்தரா தவல்ல
8: பாடல்
9: வரப்போகின்றது. நன்றி இணைந்து கொடுமைக்கு.
10: நன்றி,
8: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4165544400.

0: சோதிலிங்கத்தின் விருப்பமாக சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒளி தோய்ந்தது அந்த பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-554-4040.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி 2026 மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி. பராகுவே மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி 64 நிமிடங்களை அடைந்திருக்கின்ற நிலையில் இரண்டு அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாமல் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கின்றது. பந்து கட்டுப்பாட்டை பொறுத்தவரை பிரான்ஸ் அணி 78 விதமான நேரம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பலரும் எதிர்பார்த்திருக்கின்ற மற்றொரு போட்டியாக இன்றைய நாளின் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த போட்டிகள் பற்றிய விவரங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக தர இருக்கின்றோம்.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் புதிய மசகு எண்ணெய் குழாய் தடங்களின் கட்டுமானத்துக்கு மக்களின் ஆதரவு உள்ளதென உள்ளக அரசு கருத்து கணிப்புகள் பல பிரதமர் மாக்கானிக்கு பரிந்துரைத்துள்ளதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. பசிபிக் எல்லை வரையில் குழாய் தடங்களை அமைப்பது தொடர்பில் அல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணங்களுடன் மத்திய அரசு கலந்துரையாடல்களை நடத்தி வரும் நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் அதிமுகவின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வரும் நிலையில் குதிரை பேரத்தில் அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஆளுநரிடம் அதிமுக புகார் அளித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாக்வேகாவில் இணைந்தவர்களை மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிட அனுமதிக்கக்கூடாதென அது கோரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை தாவேக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காக திமுக ஆளுநரிடம் முறையிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திமுகவின் முக்கிய உறுப்பினர் ஜெகத் ரக்ஷனின் மகன் சந்தீப் ஆனந்த் ஆகியோர் இன்று தாவேகாவில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள குறைபாடுகள், அதற்கு மாற்றாக அரசு முன்மணிந்துள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவிலும் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய அச்சுறுத்தல்களையும் தீவிர கரிசனைகளையும் இக்குறைபாடுகள் தோற்றுவிப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Weekend, Weekend, East FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
2: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4167-0651, 4164570651. Conditions apply.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3, 4 நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ்.

டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும்
1: நேரம் 6:43 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடங்களை கேட்டு மகிழலாம்.
2: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் பராகுவே மற்றும் பிரான்ஸ் அணிகளில் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 79 நிமிடங்களை போட்டி அமைத்திருக்கின்றது. பிரான்ஸ் அணி ஒரு கோலினை பெற்றிருக்கின்றமே குறிப்பிடத்தக்கது.
1: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக

வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன 1,300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் 500 டாலர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் 145 டாலர்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் 349 டாலர்ஸுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது கோடைகால விசேட விலையாக 850 டாலர் விற்கப்படுகின்ற டைனிங் செட்டினை நீங்கள் 299 டாலர்ஸுக்கு பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,500 டாலர் விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு 1,000 டாலர்களுக்கு எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன 1,300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் 500 டாலர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் 1,800 டாலர் விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் 950 டாலர்களை பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: மன்னவரு சின்னவரு திரைப்படத்திலிருந்து ஒளித்தொய்ந்து தந்த பாடல் நேரம் 6:51.
1: இசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்ற பாடலோடு நாங்களும் இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை மன்மித்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களிடத்திலிருந்து விடுபட்டுக் கொள்கின்றது. மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து 7 மணிக்கு உங்களை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியினோடு சந்திக்கப் போகின்றோம். தொடர்ந்தும் வீக்கெண்டி ஸ்டெஃப் எம்மோடு இணைந்திருங்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரப்ரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
2: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ் குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட் யூனிட் 6 ஸ்காப்ரோ 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.

0: நேரம் 7:01 எஃப்எம் 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது முதல் 9 வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். 26 டிகிரி செல்சியஸ், 34 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை கூடிய வெப்பநிலையோடு கூடிய ஒரு இரவு பொழுதாக இன்றைய நாள் இரவு பொழுதும் காணப்படுகின்றது. இன்றைய நாள் இரவு பொழுதை பொறுத்தவரை 22 டிகிரி செல்சியஸ் அளவில் உணரப்படுகின்றது. அதே நேரத்தில் நாளை நாள் காலை பொழுது 24 டிகிரி செல்சியஸாகவும் பகல் பொழுது 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். திங்கட்கிழமையை பொறுத்தவரை 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு 9 வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நாளைய நாள் ஜூலை 5 எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். Facebook, Instagram, TikTokல் EastFM Tamil, YouTubeல் EastFM 102.7 EastFM தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது EastFM 102.7@gmail.com.
0: தொடர்ச்சியாக 9 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். இந்த மனத்தியாலத்தை ஆரம்பிக்கின்ற பாடலோடு சென்னை சிவகுமாரன் பாடலுக்கான வரிகளை பொன்னையா விவேகானந்தன் தந்திருக்கின்றார்.

0: பொன்னையா விவேகானந்தன் அவர்களுடைய வரிகள் பாடலை தந்திருந்தார். நேரம் 7:10 FM 102.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM உங்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 9 வரை நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். பராகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொண்ட போட்டி இன்றைய நாளில் நடைபெற்றிருந்தது. இப்பொழுது போட்டி நிறைவு பெற்றிருக்கின்றது. பிரான்ஸ் அணி 1 பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
3: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
5: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 7:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் ஸ்டார் நைட். தொடர்ந்து நீங்கள் 9 வரை எங்களுடன் இணைந்திருக்கலாம்.
2: தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருக்க முடியும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய மற்றும் கேண்டி கலைஞர்களுடைய பாடல்கள். அவர்களை பற்றிய விடயங்களோடு உங்களோடு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை இணைந்திருக்கின்றது. இந்த பொழுதில் ஒலிக்கின்ற பாடலோடு டிஜே

0: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் யூத சமூகங்களை இலக்கு வைத்து அண்மை காலங்களில் இடம்பெற்ற தாக்குதல்களின் பின்னணியில் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் இருக்கக்கூடும் என அதியர் ரகசிய அறிக்கையை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. கனடாவின் உள்ளூர் குற்றவியல் கும்பல்களை யூத சமூகங்கள் மீது தாக்குதல்களை நடத்த ஈரான் பயன்படுத்தி இருப்பதற்கு சாத்தியங்கள் உள்ளதாகவும் அவை தெரிவித்துள்ளன.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசினை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு போலீசார் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 35 கோடி ரூபாய்கள் பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டமாக 180 கோடி ரூபாய்களை கொடுத்து தவேக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசும் சதித்திட்டம் இடம்பெற்றதாக போலீசார் நேற்று நேரடியாக கூறியமை தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மாத்திரம் மாகாண சபை தேர்தலை நடத்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டமிடுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். மாகாண சபை சட்டத்துக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல முடியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரங்களை அரசு வழங்க முயற்சிப்பதாக அவர் சாடியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.5.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
1: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ.

0: அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477 0686 8 6 4 7 7 0 6 8 6 8.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: பாடல்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
1: இந்நேரத்தில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் நிறைவு தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன 1,300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி போம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி போம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது கோடைகால விசேட விலையாக $850 விற்கப்படுகிற டைனிங் செட்டினை நீங்கள் $299 பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $2,500 விற்கப்படுகின்ற கெனடிய மேட் சோஃபா செட்டினை 3 ஆண்டுகள் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1,200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

நேரம் 7:45 நிமிடம். எஃப்எம் 102 தசமேளினோடாக வீக்கெண்டேஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். சுபபின் மற்றும் விதுஷன் அந்த பாடலை தந்திருந்தார்கள். ஸ்டார் ரைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்முறை ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379 1819-322-1379.
3: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகலவிதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.